ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஷராவண மாதம் 13 நாள், ஸ்ரீ பராப வருடம் ஆடித்திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி, செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏஆர் செயலிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒலிக்கின்றது செஞ்சு காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நேரம் 5:56.

தொடர்வது குரல் அமுதம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குரல் எண் 2. குரல்: அறத்தினும் ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு. இதன் பொருள்: அறம் செய்வதை விட நன்மை தருவது ஒன்றில்லை, அறத்தை மறப்பதை விட கேடு தருவதும் வேறொன்றில்லை. மீண்டும் குரலும் பொருளும்: அறத்தினும் ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதன் பொருள்: அறம் செய்வதை விட நன்மை தருவது ஒன்றில்லை, அறத்தை மறப்பதை விட கேடு தருவதும் வேறொன்றில்லை.

0: நேரம் 6 மணி. இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் யானைகளின் பண்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி. சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இணை உணவுகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி. நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கு. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமதற்றதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 மருத்துவ மலர் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்களுடன் நேர்முகம். வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 அலுவூட்டி ஒரு சொல் திரை இசை. 4:00 எதிரும் புதிரும் சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகமலு படுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம். சந்தியா பவானி அவர்கள் வழங்கும் உரை. வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களுடன் உரை இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலை இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 8:30 நினைத்தாலை இணைக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செயற்கைக்கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர். கே. கலையெழிலி அவர்களுடன் நேர்முகம். நேர்கள் இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Lok Sabha passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the apex court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. The Lok Sabha was adjourned several times amid protests by opposition parties over several issues. Earlier, when the House began its proceedings at 11 a.m, Speaker Om Birla congratulated athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. The Rajya Sabha also passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. It aims to address payment delays and simplify dispute resolution. The second meeting of the BRICS Anti-Corruption Working Group and the BRICS Expert Network on Asset Recovery will begin in Hyderabad, Telangana today. The two-day meeting is being organized in line with the theme of India's BRICS presidency, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. Secretary, Department of Personnel and Training, Rachna Shah, will inaugurate the meeting. The event is expected to witness participation from BRICS member countries, along with senior policymakers, experts, practitioners and representatives of anti-corruption and law enforcement agencies. The Parliamentary Standing Committee on Communication and Information Technology met Meta officials in New Delhi regarding the temporary removal of Prime Minister Narendra Modi's video from Facebook. BJP MP and chairperson of the committee, Nishikant Dubey, criticised Meta India for removing the social media post of the Prime Minister. Talking to reporters after the meeting, Mr. Dubey said that the committee has demanded Meta CEO Mark Zuckerberg to apologise for this, and if he does not do so, then the safe harbour protection under Section 79 should be withdrawn from him. BJP National President Nitin Naveen has said that the party accepts the mandate received in three assembly by-elections. In a social media post, he expressed gratitude to the people of Manjalpur Assembly constituency in Gujarat for expressing their faith in the BJP. He extended congratulations to all the dedicated workers and office bearers of the BJP for this victory. Mr. Naveen said that in Bankipur, Datia, BJP did not receive the expected mandate. He said that the party will conduct a thorough inspection of the election results in both these areas. The Supreme Court has clarified that the Delhi government and various state governments are free to close or withdraw FIRs registered against protesters involved in the recent student protests at Delhi's Jantar Mantar and elsewhere in the country. A three-judge bench led by Chief Justice Suryakant explained that its 28th of July order permitting the prosecution of voters, the protesters, with criminal antecedents was intended to apply only to those accused of grave and heinous offences. The top court was hearing pleas alleging excessive police action against students who participated in protests at Jantar Mantar on 20th of July and at other places across the country over the NEET examination paper leak issue. Food regulator FSSAI has prohibited Dabur India from selling many products such as honey, cow ghee and edible oils using 100% claims, saying that such labelling is against the law. In a social media post, FSSAI has informed that it has issued a prohibition order to Dabur India Limited over the sales of fruit products carrying misleading 100% claims including honey, apple cider vinegar, virgin coconut oil, sesame oil, cow ghee, coconut water, coconut milk and other such items. The India Meteorological Department, IMD, has issued a red alert for heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till today. Heavy rainfall is also expected over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh and Uttarakhand during the next 3 to 4 days. And that is the end of this news bulletin.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன, அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால், வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கிய செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவின்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இத்தார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு வி க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையை போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும் போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணிபுகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒரு வழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதிவு

0: இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன், சிற்றினம் சேராதவன், எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன், இனிய மொழி பேசுபவன், கொல்லும் கோபம் கொள்ளாதவன், அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன், பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன், விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை, நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஒரு மனிதன் தவறு செய்த பின் அதை எண்ணி வருந்துவதோ அல்லது அதனை திருத்திக் கொள்ள முற்படுவதோ சரியானதுதான். ஆனால் அதை காட்டிலும் எளிய காரியம் ஒன்று உண்டு. விழுந்து இழுந்திருப்பதை விட விழாமல் இருப்பதே சிறந்தது என்ற நிஜமான வெற்றி என தாயுமானவர் அவர்களின் சிந்தனை வரிகளோடு அருளிசையில் பக்தி பாடல்கள். இது நேயர்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:30 முப்பது.

0: நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% ஆகவும் இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வேளாண் குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல் மற்றும் உரம் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைட் 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டைசியம் 1 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைட் 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான வாழைக்கு 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள் வழங்கும் உரை. அதனைத் தொடர்ந்து வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

இன்னும் சில நொடிகளில் 6:45 இருக்கும் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனடியாகவும் பின்பு 10000 கனடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:55.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: யானைகளின் பண்புகள் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: ஒரு யானையினுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது மனிதனுடைய வாழ்க்கை எப்படியோ, மனிதர்கள் எப்படி இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான எல்லா தன்மைகளும் யானைகளுக்கும் இருக்கு. யானைகளுக்கு அன்பு இருக்கு, குடும்ப பாசம் இருக்கு, குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய ஒரு தாய்மையான அந்த குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய கேர் இருக்கு. தன்னுடைய குடும்பத்துல எந்த ஒரு உறவையும் வைத்துக் கொள்ளாம வேறொரு குடும்பத்துல உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இவையெல்லாம் இருக்கு. அதனாலதான் யானையினுடைய கூட்டம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல 40 யானைகள் எல்லாமே இருக்கும். ஒரு 40 யானைகள், சில யானை கூட்டத்துல 60 யானைகள் கூட ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறைவான கூட்டம் அப்படின்னா ஒரு 4-5, ஒரு 10 அப்படிப்பட்ட யானைகளும் இருக்கு. இந்த யானையை வழி நடத்தக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண் யானைகள் தான் இதை வழி நடத்தக்கூடியது. அவங்க தான் அந்த யானை கூட்டத்தினுடைய கமாண்டரா இருப்பாங்க. அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய எல்லா விஷயமும் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆண் யானை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லீடரா இருக்கும். வழியில போற வழியை காமிக்கிறது, அந்த வழியில ஏதாவது குறுக்கிடுதா மிரட்டி இந்த யானை வருது அப்படின்னு ஒரு எஸ்கார்டு மாதிரி இந்த பெரிய யானைகள் இருக்கும். இந்த கூட்டத்துல வளர்ந்து பெரிசாகக்கூடிய யானைகள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு யானை, ஒரு 8-9 வயசு, ஒரு 14 வயசானவனையே அந்த யானை, ஆண் யானை அந்த கூட்டத்துல இருந்ததுன்னா அந்த யானைய பெண் யானைகள் அடிச்சு துரத்திடும். ஏன்னா அந்த ஆணை பெருசாகி அந்த ஆண் யானை அந்த கூட்டத்துக்குள்ளே தன்னுடைய உறவு வச்சுன்னா அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தையோ அல்லது வேற ஏதாவது அங்க இனங்களோட பிறக்க முடியும், சரியான ஒரு வளர்ச்சி உள்ளது இருக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த கூட்டத்துல சேர்த்தாம அடிச்சு துரத்திடும். அப்படிதான் இந்த யானை ஒற்றை யானைகள் அப்படிங்கறதெல்லாம் பல பகுதிகளில் கிராம பகுதிகளெல்லாம் ஒற்றை கம்பன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த யானை அப்படிதான் அந்த காடுகள்ல இருந்து இன்னொரு காடுக்கு பயணிச்சு அந்த பகுதிக்கு போய் ஆகணும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன பையன் வெளியே அனாதியா வெளியே போகும்போது என்ன கஷ்டம் இருக்கும், அதை விட அதிகமான ஒரு மன உளைச்சலோட அது பயணிக்கும் போதுதான் சில நேரங்கள் மனிதர்களை பார்க்கும்போது தாக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த யானை இன்னொரு வழித்தடத்துக்கு போறதுக்கு இந்த யானை வழித்தடம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ பந்திப்பூர் காடுகள்ல இருந்து தலைக்காவேரியில இருக்கக்கூடிய காடுகளுக்கு இது பயணிக்கும். அதே மாதிரி முதுமலையில இருக்கக்கூடிய யானைகள் சைலண்ட் வேலியில இருக்கக்கூடிய காடுகள், இப்படி பல கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய காடுகளுக்கு பயணிக்கக்கூடிய பகுதி இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல இந்த யானை வழித்தடம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம பர்லியார் போன்ற பகுதிகள் கூட யானை வழித்தடத்தினுடைய முக்கியமா இருக்கு. வெள்ளிங்கிரி ஃபுத்ஹில்ஸ், அதே மாதிரி இவை எல்லாமே சைலண்ட் வேலி, முதுமலை, இவைகள் எல்லாமே பெரிய காடுகளையும் ஒரு சின்ன காடுகளையும் இணைக்கக்கூடிய இந்த வழித்தடம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வழித்தடத்துல தான் அதனுடைய வம்ச விருத்தியையும் உணவு தேடல்களையுமே அது பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. யானை ஏன் ஒரே இடத்துல இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா யானையினுடைய உணவு தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனுடைய உடல் பெரிய அளவுல இருக்கு. அதனுடைய எலும்புகள் மிக அதிக எடை கொண்ட எலும்புகளை தாங்கிட்டு இருக்கக்கூடியது இருக்கு. அந்த எலும்புகளுக்கு வேண்டிய கால்சியம்ஸ் இருக்கணும், நிறைய மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதுகளுக்கு தேவையான புல்கள், மூங்கில், பலாப்பழங்கள், உணவு தேவைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு உணவு தேவைப்படுது அப்படின்னு போனா டாக்டர்கிட்ட மல்டி விட்டமின்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு காடுகள்ல கிடைக்கக்கூடிய விஷயம் தான் இயற்கையாவே அதில் தேடி அந்தந்த உணவை எடுத்துக்கும். அவங்களுக்கு குடிக்க வேண்டிய தண்ணீர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யானைகள் அந்த வனப்பகுதியில தான் தேடி எடுத்துட்டு இருக்கோம்.
1: யானைகளின் பண்புகள் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர். ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இணை உணவுகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்குகிறார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள்.
4: துணை ஆகாரங்கள் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ அதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணலாம்? பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நான் சொன்ன மாதிரி மினிமம் 6 மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் போதும், அதுக்கு தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவை கிடையாது. சில பேர் குழந்தை பிறந்த உடனே தேன் தண்ணி தொட்டு வைப்பாங்க. ஸோ இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ், எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேன் வந்து கண்டாமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து கிளாஸ்டிடியம் டெஃபிசல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம், இது வந்து போட்டிலினம் இந்த மாதிரி சில கிருமிகள் வந்து தேனை கண்டாமினேட் பண்ணலாம். ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. நம்ம ஒவ்வொரு தேனையும் வந்து டெஸ்ட் பண்ண போறதில்ல, கல்ச்சர் பண்ண போறதில்ல. ஸோ நம்ம இந்த மாதிரியான இதை கொடுக்கும் போது என்ன வரலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த இலவாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம், டெட்டனி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம். அது மாதிரி இனிஷியலா வந்து சில பேர் தண்ணி வந்து இது பத்தாதுன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாங்க, இது எதுவுமே குழந்தைக்கு தேவையில்லை. நம்ம அதிகமாக டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைபோநேட்ரிமியா அப்படிங்கிற, அதாவது நம்ம உடம்புல சோடியம் சத்து இருக்கு, தண்ணி சத்து இருக்கு. நம்ம அதிகமாக தண்ணி ஊட்டும் போது என்ன ஆகும்னா, இந்த சோடியம் வந்து நீர்த்து போகுது, அது தேவை கிடையாது. குழந்தைக்கு வந்து வெயிலா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேர்த்தாலும் சரி, அதுக்கு அந்த மாதிரி ஆகாது. உங்களுக்கு நீங்க மதர்ஸ் கன்சர்ன்டா இருப்பாங்க, வெயிலா இருக்கு, வீட்டில் இருக்கிறவங்க கன்சர்ன்டா இருப்பாங்க. ஸோ குழந்தைக்கு இது பத்தாது அப்படின்னு நினைப்பாங்க. என்ன கண்டிஷன், எவ்வளவு கிளைமேட் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து தேவையான தண்ணி சத்து மொத்தமாவே தாய்ப்பாலே கிடைச்சிரும். நம்ம எந்த துணை உணவு பொருட்களும் முதல் 6 மாசத்துக்கு தேவையில்லை. 5வது மாசம் முடிய முடியதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம 6 மாசத்துக்குள்ள நம்ம கொடுக்கற பொருட்களை வந்து அதால ஈஸியா அப்சர்வ் பண்ணவும் முடியாது. கட்டெல்லாம் ரொம்ப இம்மச்சுவரா இருக்கும் அந்த குடல்ங்கிறதே. ஸோ அதால வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க முடியாது. தாய்ப்பால்ல வந்து நமக்கு ஊட்டச்சத்து இருக்கு, சில சத்துக்கள்லாம் வந்து நம்ம மாட்டுப்பாலோட தாய்ப்பால்ல கம்மியா தான் இருக்கு. ஆனா எது வந்து சீக்கிரம் அந்த குழந்தைக்கு அப்சர்வ் ஆகும் அப்படின்னு கேட்டா அது தாய்ப்பால் தான். ஏன்னா இங்க வந்து ஒரு 20 கிராம் இருக்குன்னா 20 அப்சர்வ் ஆயிடும். அங்க வந்து அப்படி இருக்குனாலும் அதுல ஒரு 2-3% தான் அப்சர்வ் ஆகும். ஸோ இது வந்து குழந்தைக்கு என்ன ஃபார்ம்ல கிடைக்கணுமோ, நம்ம ஒரு ஹியூமன் சைல்டுக்கு என்ன ஃபார்ம்ல கிடைக்கணுமோ அந்த ஃபார்ம்ல இருக்கு, ஈஸியா அப்சர்வ் ஆகுற ஒரு ஃபார்ம்ல. ஸோ அதனால தான் நம்ம அயன், நான் முதல்ல சொன்ன மாதிரி அயன் வந்து தாய்ப்பால்ல கம்மி தான். ஆனா அது வந்து அந்த குழந்தைக்கு ரெடிலி அப்சார்பபிள் ஃபார்ம்ல இருக்கு. யூஸ்வலா நமக்கு அயன் வந்து வெளியே நம்ம சாப்பிடும் போது ஹீம் அயன், நான் ஹீம் அயன் சொல்லுவோம். ஹீம் அயன்ங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி ஹீம் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது, அதாவது மீட் ஈரல்லாம் சாப்பிடுறோம், சுவரொட்டி சாப்பிடுறோம், இந்த மாதிரி ஒரு அனிமல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும் போது அது ஆல்ரெடி ஹீம் ஃபார்ம்ல இருக்கும், அது ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். நம்ம சாப்பிட்றதுல 30% அப்சர்வ் ஆகும், அதுவுமே 30% 30% தான் அப்சர்வ் ஆகும். இதுவே நான் ஹீம் அயன் அப்படின்னு நம்ம எடுத்து பிரெக்னென்ட் விமன்க்குலாம் நம்ம வந்து 100 மில்லிகிராம் எல்லாருக்குமே தந்துட்டே இருக்கும். அந்த 100ல் 6 ஆர்டிஏ வந்து 60 தான், 60 வந்து நமக்கு கொடுத்தாதான் 6 வந்து நமக்கு கிடைக்கும். பிரெக்னன்சில ஆக்சுவலா தேவை 2-6 தான், அந்த 6 கிடைக்கிறதுக்காக தான் நம்ம 60 கொடுக்குறோம். ஏன்னா 10% தான் அப்சர்வ் ஆகும். ஆனா இந்த பிரஸ்ட் மில்க்ல இருக்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது, அது வந்து குழந்தைக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகக்கூடியது. நம்ம வெளியே இருந்து நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து நமக்கு 10% தான் அப்சர்வே ஆகுது. நம்ம 100 சாப்பிட நமக்கு 10 தான் கிடைக்கும், நம்ம வந்து கொடுக்குறோம் 100, அதுல அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறது வந்து 10 தான். சோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம வெளியே இருந்து எடுத்துக்கிற ஃபுட்டுக்கும். நம்ம டைரக்டா தாய்ப்பால் வழியா ஒரு குழந்தைக்கு ஒரு அயன் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னேன், ஒரு நியூட்ரியன்ட்டுமே வெளியே நம்ம எடுத்துக்கிறதுக்கும் ஒரு தாய்ப்பால்ல கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. குழந்தைக்கு ஃபியூச்சர்ல அலர்ஜிக் கண்டிஷன்ஸ், ஆஸ்மா எல்லாம் சொல்றாங்க, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், டயபெட்டிஸ், எக்ஸிமா தோல் நோய்கள்லாம் வர்றது, தோல் அரிப்பு, அழற்சி, அழற்சிங்கிறது இன்ஃபிளமேட்டரி டிசார்டர்ஸ், எல்லா டிசீஸும், டயபெட்டிஸ், பிற்காலத்தில் வரக்கூடிய ஒபிசிட்டி, இது எல்லாத்துக்குமே தாய்ப்பால் தான். இனிஷியலா நம்ம வந்து ப்ராப்பரா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இதோட ரிஸ்க் எல்லாமே ஆக்சுவலா ரீசென்ட் ஸ்டடிஸ் படி 14 times கிட்ட பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாத குழந்தைங்களை விட இவங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மி. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவ்.
3: இதுவரை குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இணை உணவுகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்கினார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள்.
5: தொடர்ந்து திரைப்பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.
1: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்றைய தேதியில வந்து நோட்ரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பர்த் சர்டிபிகேட் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் ஆகட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் சர்டிபிகேட் ஆகட்டும், சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற அஃபிடவிட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையே ஆண் குழந்தையாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே இந்த வந்து அஃபிடவிட்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததான் வந்து பார்க்க போறது என்னன்னா டெத் சர்டிபிகேட். இதே போல டெத் சர்டிபிகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து இறப்ப வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் யாருக்குமே இருந்திருக்காது. தாத்தா இறந்திருப்பாங்க, பாட்டி இறந்திருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. கிராமப்புறங்களாகட்டும் மற்ற இடங்கள்ல அந்த இறப்ப வந்து நாம 21 நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ண தவறிட்டோம்னா அதுக்கும் ஒரு நோட்ரி அஃபிடவிட் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த நோட்ரி அஃபிடவிட்டும் 200 ரூபாய் பத்திரத்துல நம்ம கொடுக்கப்பட வேண்டும். அந்த டெத் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆனா அதை கட்டுறோம். இதுலயும் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவாங்க, கூப்பிடுற பேரை கொடுத்துருவாங்க, இல்லைனா அவங்க பேர் வந்து அஃபிடவிட் ஆதார் கார்டில் ஒன்று இருக்கும், இல்லை அவங்க டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நேமை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நேமை சேஞ்ச் பண்ண சொன்னாலுமே ஒரு முறையான நோட்ரி வழக்கறிஞர் அணுகி அவங்கக்கிட்ட இதே டீட்டெயில்ஸ் வந்து ஆதாரில் இந்த மாதிரி இருக்குது, பேனில் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் இப்படி தவறுதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு பிரமாண வாக்கு மூலம் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நோட்ரி அஃபிடவிட்டை உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த உடனே வாரிசு சர்டிஃபிகேட். இந்த வாரிசு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த இறப்பு சான்றிதழ் பெறப்பட்டு 1 மாத காலத்தில் வந்து நீங்கள் முறைப்படி கார்பரேஷனையோ இ சேவை மையத்தின் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். இ சேவை மையத்தில் நீங்கள் பெறும்போது இந்த லீகல் ஹர்ஷிப் சர்டிஃபிகேட்டில் யார் இறந்தாங்களோ இறந்தவருடைய தந்தை தாயார் இவங்க இரு நபருடைய டெத் சர்டிஃபிகேட் ஆர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு. ஃபார் சப்போஸ் இறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏன்னா வந்து ஒரு 60 வயது நபர் இறக்குறாருன்னா அவருடைய தாய் தந்தைங்க போது அவங்க ஒரு 80 வயசு 85 வயசு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுங்கிற நாலேஜ் இல்லாமல் இருக்கும். கிராமப்புறங்கள்ல எல்லாம் இவங்களுக்கே வாங்கணுங்கிற நாலேஜ் இல்லாத போது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வாங்கணுங்கிற நாலேஜ் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் டிலே அனுச்சுனா 21 நாளைக்கு மேலே போச்சுனாவே நம்ம என்ன பண்ணுறோம், டிலே சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் வாங்குறோம். இப்படி லீகல் ஆஷிப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் அந்த டெத் சர்டிஃபிகேட் இல்லைன்னா முறைப்படி ஒரு பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செஞ்சு எங்களோட அறியாமை காரணமாக எங்களுடைய தகப்பனார், அதாவது பாட்டி தாத்தா, தகப்பனார் இறந்திருந்தாருன்னா என்னுடைய பாட்டியோடையதோ தாத்தாவோடையதோ நாங்கள் வந்து பதிவு பண்ணாமல் விட்டுட்டோம், அவங்களும் வந்து எங்கள் அப்பாவுடைய வாரிசில் வராங்க, அவங்களுடைய இறப்பு சான்றிதழை நாங்கள் பெறாததுக்கு தவறுதலுக்கு எங்களுடைய அறியாமை தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் கொடுத்து யார் யாரெல்லாம் வாரிசு வராங்களோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம இதில் முறைப்படி சேர்த்தி நம்ம ஒரு அஃபிடவிட் பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செஞ்சோம்னா லீகல் ஆஷிப் செட் வாங்கிக்கலாம். இதே போல இந்த வாரிசு சர்டிபிகேட்டை வந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கோர்ட் மூலியமா தான் நம்ம வாங்க முடியும். வருவாய்த்துறை கோர்ட்டுன்னு இருக்குங்க, வட்டாட்சியர் கோர்ட்டில் நம்ம போட்டு அங்கே தான் வாங்க முடியும், ஆர்டிஓ கோர்ட்டில். இப்போ அந்த ஆர்டிஓ கோர்ட்டில் வாங்கினதுக்கு பின்னிட்டு இதை முறைப்படி நம்ம போய் கார்பரேஷனில் கொடுத்து வாரிசு சர்டிஃபிகேட்டாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த வாரிசு சர்டிஃபிகேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள் இருக்காங்க, ஒரு மனைவி இறந்துட்டாங்கனாலோ இல்லை 2 மனைவிகள் உயிரோடு இருக்கும்போதோ அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட்ரி அஃபிடவிட் தாக்கல் பண்ணிட்டு அதை வந்து தாசில்தாரோ வணிகக்காரரோ எல்லாம் சைன் பண்ணி அவங்க முறைப்படி நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பின்னிட்டு நம்ம ஆர்டிஓ கோர்ட்டில் போட்டு ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களுக்கும் நம்ம நோட்ரி அஃபிடவிட் தேவைப்படுகிறது.
1: சட்டம் அறிவோம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: குழந்தைகளிடம் இருந்து தொடங்குகிறது தூய்மை. சாக்லேட் பிஸ்கட் கவர்களை வீதிகளில் போடாது குப்பை தொட்டியில் போடுவது கடமை. நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம், குப்பைகள் இல்லா சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம்.
4: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் கல்வி நிறுவன தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்கவைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

0: பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11ஆவது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5-10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800-900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்விலை வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 முதல் 50 உள்ள நபர்கள் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்கள் கேட்கலாம். குட் மார்னிங் நீலகிரேஸ். இந்த சிவரான காலை நேரத்தில் நேயர்களுக்காக புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம், என்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை அப்படிங்கிற புன்னகையோடு இருப்போம். இனிய காலை வணக்கங்களுடன் சூப்பரான ஒரு பாடலும் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. தங்கலான் படத்திற்காக இந்த பாடல்.

டீசல் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த சூப்பரான இந்த காலை நேரத்துல சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நம்ம வந்து நம்மளுடைய இன்றைய நாளின் பணிகளுக்காக நாங்கள் தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்னும் பல பேர் வந்து காலை நேரத்தில் வந்து செய்யக்கூடாத ஒரு பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கும்போது முடியாத ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லாங்க. அது புதுசாகவே நமக்கு தெரியும். ஆனால் அந்த புதிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை கைவிட்டோமே அப்படின்னா நம்மளுடைய நாள் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களே இருக்குது. அதில் ஒவ்வொரு விஷயங்கள் நாம் வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா அன்றைய நாள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. என்ன விஷயங்களில் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே கண் திறந்த உடனே மொபைல் பார்க்குறத வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நேற்று போட்டது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்ப்போம். அது நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் வந்து காஃபி டீ சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நடை நடந்து அழகான ஒரு சுடுதண்ணியை குடித்து நமக்கான உத்துணர்ச்சியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் அலாரம் வச்சுருப்போம் காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அலாரம் வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்னூஸ் வந்து வரும், அதை வந்து நம்ம தட்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம், 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தூக்கத்தை வந்து தொடர்ந்து நம்ம தூங்கிட்டே இருப்போம் பல மணி நேரம். அதை தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நேயர்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டே இருக்கிறோம். அது புது விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளுமே நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ராயன் படத்திலிருந்து அடுத்த பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களுக்காக. இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8.

குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

இளங்குமரனை சந்திப்பதற்காக படைக்கலச்சாலையில் வந்து காத்திருந்த வீரச்சோழிய வளநாடுடையார் ஏதோ நிறைய பேசுவதற்கு சேர்த்து கொண்டு வந்திருப்பவர் போல தோன்றினார். அவர் வந்திருக்கிற வேகத்தையும் அந்த வேகத்தோடு இணைந்து தெரிந்த உறுதியையும் கண்டு எதை சொல்ல வந்திருக்கிறாரோ அதை தோற்கவிட மாட்டார் என்று உணர்ந்து புன்னகை போத்தான் இளங்குமரன். வந்திருப்பவர் இளங்குமரனோடு தனியாக பேசுவதற்காக வந்திருக்கிறார் என்பதை அங்கு நிலவிய குறிப்புகளால் புரிந்து கொண்ட விசாகை அவர்களை தனிமையில் விடுத்துச் சென்றாள். இப்போது நீங்கள் தான் வெற்றி கொள்ள முடியாத ஏதோ ஒரு வாதத்தைக் கொண்டு இங்கு வந்திருப்பதாக என் உள் உணர்வு கூறுகிறதையா என்று சொல்லிக்கொண்டே அவர் அருகில் போய் நின்றான் இளங்குமரன். அவர் சற்றே சிரித்தார். மிகுதியாக சிரித்துவிட்டால் தான் சொல்லுவதற்கு வந்திருக்கும் உறுதியான செய்தியை அந்த சிரிப்பே பலவீனப்படுத்திவிடுமோ என்று பயந்து கொண்டே அவர் சிரிப்பது போல இருந்தது. தம்பி, நான் இப்போது தொடங்க வந்திருக்கும் வாதத்துக்கு இரண்டு விதமான முடிவுகள் இல்லை, ஒரே முடிவுதான். இந்த வாதம் என் பக்கம் வெற்றியாக முடியுமா, உன் பக்கம் வெற்றியாக முடியுமா என்ற ஐயத்துக்கு இடமே இல்லை. என் பக்கம்தான் வெற்றியாக முடிய வேண்டும் என்று நான் புறப்படும் போதே தீர்மானம் செய்து கொண்டு விட்டேன். அதை நீ மறுப்பதற்கு இல்லை. நல்லது. ஆனால் மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல் என்றும் ஒரே விதமாக ஒரே பக்கமாக முடியத்தக்க ஒருமை முடிவே உள்ள செய்திகள் வாதத்துக்கு பொருளாகா என்பதை மறுமொழியாக கூறி உங்களை எடுத்த எடுப்பிலேயே நான் மறுத்துவிடலாமையா? நித்தியை காந்தபட்சம் எனப்படும் ஒருமை முடிவே உள்ள செய்திகளை இருக்கூறாக்கி வாதிட முடியாது. தண்ணீர் குளிர்ந்திருக்கும் என்றும் தீ சுடும் என்றும் வருகிற வாக்கியங்களை அவற்றிற்கு மாறாக தண்ணீர் சுடும், தீ குளிர்ந்திருக்கும் என வேறு முடிவும் காட்டி பிரதிவாதம் செய்ததற்கில்லையே. நீங்கள் என்னிடம் கூற வந்திருக்கும் செய்தியும் அப்படி மறுப்பதற்கு இல்லாத ஒருமை முடிவே உள்ளதாயின் உடனே ஒப்புக்கொள்வதைத் தவிர நான் வேறு மாற்றம் சொல்ல வழி ஏது என்றான் இளங்குமரன். ஆஹா, நீ படித்திருக்கிற தருக்கத்தை இன்றைக்கு மட்டும் பாராட்டுகிறேன் தம்பி. நான் கூறுவதை மறுக்காமல் நீ உடனே ஒப்புக்கொள்வதற்கும் உன் படிப்பு இடம் தருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த படிப்பை பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் வாதம் செய்வதற்கும் மாற்றம் சொல்லி மறுப்பதற்கும் இது பொருளாகாது. இப்போது இங்கே நான் பேச வந்திருக்கும் செய்திக்கு பொருள் வேறு எதுவும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கைதான். அதற்கு ஒரே ஒரு முடிவுதான் உண்டு. தவறு ஐயா, ஒரே முடிவுதான் உண்டு என்பது என்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் உண்மை என்பது இல்லை. பொதுவாக எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒரே முடிவுதான் உண்டு. நீ குதர்க்கம் பேசுகிறாய் தம்பி. தர்க்கமல்லாததுதான் குதர்க்கம். இன்னொரு விதமாக கூறினால் தர்க்கம் ஆகாததும் குதர்க்கம். தர்க்கத்துக்கு பொருளாகாத ஒரே முடிவுடைய செய்தியை தொடங்கியவன் நான் இல்லையா ஐயா என்று சிரித்தபடி நிதானமாக அவருக்கு பதில் சொன்னான் இளங்குமரன். இதை கேட்டு அதுவரை விளையாட்டாக பேசிக்கொண்டே வந்த வளநாடுடையார் சீற்றமடைந்தார். பேச்சில் சிறிது சினமும் கலந்தது. நான் தர்க்கம் பேச வரவில்லை, உன் வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கிறேன். அப்படியானால் என் வாழ்க்கையே தர்க்கத்துக்கு உரிய பொருளாக இருந்ததாக முதலில் நீங்கள் எண்ணியிருக்க வேண்டும். அப்படி நான் எண்ணியிருந்தாலும் அது பிழையில்லை தம்பி. ஆனால் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், இங்கே இந்த தர்க்கத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. நீ திருநாங்கூரில் போய் கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் இதேபோல் ஒரு வைசாக பௌர்ணமிக்கு முன் உன்னை தேடிக்கொண்டு வந்ததும் அதன் பின்பு சென்ற திங்களில் நீண்ட காலத்துக்கு பின் நீ இந்த நகரத்தில் காலடி வைத்து நுழைந்த முதல் நாளில் இதே படைக்கல சாலையின் வாயிலில் என் மகளும் நானும் உன்னை சந்தித்ததும் உனது வாழ்க்கை தர்க்கத்துக்கு முடிவு காணும் நோக்கத்தோடுதான். உங்கள் நோக்கத்தை போற்றுகிறேன் ஐயா. ஆனால் அதற்காக இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய முடியாதது எதையும் நாங்கள் சொல்லவில்லை தம்பி. நீலநாகரும் நானும் சொல்வதே நீ செய்ய வேண்டும். அது அவசியமானது, பயனுள்ளது. வாழ்க்கையில் பயனுள்ளவை பயனில்லாதவை என்று எவற்றை எப்படி பிரிப்பது என்றே சில சமயங்களில் விளக்குவதில்லை ஐயா. பயனில்லாதவற்றை செய்த பின்பும் கூட அவை பயனில்லாதவை என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நேர்ந்த பயன் அவற்றுக்கு இருப்பதாகப்படுகிறது. நீங்களும் நீலநாகரும் மூத்தவர்கள். என்னை நீங்கள் இப்போது என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை செய்தவன் முடிவு எதுவாயிருந்தாலும் அதிலிருந்தும் ஏதாவது ஒரு அனுபவத்தின் ஞானம் எனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதையும் தான் நான் இழப்பானேன். இப்போது உனக்கு கிடைக்கப் போகிற அனுபவம் இணையற்றது, உன்னை பற்றியது. அதை அறிவதற்கு இங்கிருந்து தெற்கே 30 யோசனை தூரம் கடற்பயணம் செய்ய வேண்டும். நெருங்கி வந்து கொண்டிருக்கிற வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நாம் மணிப்பளவதற்கு போய் சேர்ந்து விட வேண்டும். என்னை பற்றி அறிய நான் எனக்குள்ளேயே அல்லவா பயணம் செய்ய வேண்டும்?
என்னை புரிந்து கொள்ள நானே முயல வேண்டுமானால் என் மனதின் நினைவுகளில் நான் பயணம் செய்வது மட்டும் போதாதா?" என்று கேட்டான் இளங்குமரன். "போதாது. நாளைக்கு நீ என்னோடு மணிப்பல்லவத்துக்கு புறப்படுகிறாய். இதை நீலநாகமரவரிடமும் சொல்லிவிட்டேன். அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். தியானம் செய்வதற்கும் ஞானம் பெறுவதற்கும் நீ உன் மனதுக்குள் நினைவுகளிலேயே பயணம் செய்யலாம். வாழ்க்கையை அறிந்து கொள்ள அப்படி நினைவுகளில் மட்டும் பயணம் செய்து பயனில்லை தம்பி. பயனின்மையிலும் இன்னதிலே இன்ன காரணத்தினாலே பயனில்லை என்று பயனில்லாண்மையை புரிந்து கொள்வதாகிய ஒரு பயன் உண்டு என்று அப்போதே சொன்னேனே" என்று சொல்லி மறுபடியும் புன்முறுவல் புரிந்தான் இளங்குமரன். அப்போது நீலநாகர் உட்புறமிருந்து அந்த பக்கமாக வந்து சேர்ந்தார். அவரும் இந்த திட்டத்திற்கு உடன்பாடு என்பது இளங்குமரனுக்கு அந்த சமயத்தில் புரிந்தது. இந்த பெரியவர் சொல்வதை கேட்டு, "இதன்படி வைசாக பௌர்ணமிக்கு போய் வா தம்பி. இந்த பயணத்தில் உனக்கு நிறைய பயனிருக்கிறது" என்று வளநாடுடையாரை காண்பித்து இளங்குமரனிடம் சொன்னார் நீலநாகர். தன் சம்மதத்திற்கு அறிகுறியாக இருவரையும் வணங்கிவிட்டு அப்பால் சென்றான் இளங்குமரன். நீலநாகர் மகிழ்ச்சியோடு சென்றார். பயண ஏற்பாடுகளை கவனிக்க வளநாடுடையாரும் சென்றார்.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று முதியோர் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். முதியோர் ஓய்வூதிய திட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் முக்கியமான சமூக நலத்திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் மூலம் பொருளாதார வசதி இல்லாத முதியோருக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இதனால் அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து மரியாதையுடன் வாழ முடிகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதார வசதி இல்லாத முதியோருக்கு நிதி உதவி வழங்குவது, முதியோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவது, பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையை குறைப்பது போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் மூலம் முதியவர்கள் உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது. முதியோருக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது. குடும்பத்திற்கு பொருளாதார சுமை குறைகிறது. அவர்கள் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் வாழ உதவுகிறது. சமூகத்தில் அவர்களின் நலனை உறுதி செய்கிறது. இத்திட்டத்தின் பயன்பெற தேவையான தகுதிகள் என்னவென்றால், 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அரசின் தகுதி விதிமுறைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பொருளாதார வசதி குறைவாக இருக்க வேண்டும். முதியவர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் முறை என்னவென்றால், கிராம நிர்வாக அலுவலர், தாலுகா அலுவலகம் அல்லது இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் வயது சான்று, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு மற்றும் பிற தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தகுதியான முதியோருக்கு பணம் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது இளைஞர்களின் முன்னேற்றத்தில் மட்டுமல்லாது முதியோரின் நலனிலும் உள்ளது. வாழ்நாள் முழுவதும் உழைத்த முதியவர்கள் முதுமையில் பாதுகாப்பாக வாழ இந்த திட்டம் பெரிதும் உதவுகிறது. அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சமூகத்தில் மதிப்புடன் வாழ வழிவகிக்கிறது. முதியோர் ஓய்வூதிய திட்டம் என்பது முதியவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு சிறந்த நலத்திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான முதியவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். தகுதியுள்ள அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை முதியோர் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரீஸ். சூப்பரான பாடல்கள் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதுமையான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. நேற்றைய நினைவுகளை இன்னைக்கு மறந்து இன்றைய நாள் இப்பொழுது இந்த நொடி அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதுசாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்பவுமே நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியது. பல விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கும்போது நமக்கான ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு சுறுசுறுப்பும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. நம்ம ஒரு வேலைக்கு கிளம்பும்போது வீட்டில் லேட்டாக புறப்பட்டு அதை ரோட்டில் வந்து சமன் செய்யணும் அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருப்போம். அந்த ஒரு வேகம் என்பது நமக்கு விபத்துக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் அமைதியாக நம்மளுடைய நேரத்தை வந்து சரியான ஒரு நேரத்தை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சரியான நேரத்தில் எழுந்திருத்து நம்மளுடைய வேலையை வந்து தொடங்கணும். நமக்கான ஒரு பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் காலை நேரத்தில் மொபைல் முன்னாடி வந்து உட்கார்றது மட்டும் இல்லாமல் காபி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை நம்ம வந்து குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது, புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரே முறை அந்த அலாரம் அடிக்கும் போது நம்ம டப்புன்னு எந்திரிச்சோம்னா அந்த நாள் வந்து நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. காலை உணவு நம்ம எவ்வளோதான் வேலை அதிகமாக இருந்தாலுமே காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டே போகணும், நம்ம அதை விட்டுட்டு நம்ம பட்னியாக அந்த வேலையை வந்து நம்ம தொடங்கும் போது நமக்கு சோர்வு அப்படிங்கிறது காலை நேரத்துலேயே நமக்கு தொடங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோட நேரத்துக்கு எழுந்து அமைதியாக ரெடியாக நம்ம வந்து எந்த ஒரு செயலும் செய்யும்போது நமக்கான ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. குட் மார்னிங் நீலகிரிஸில் குட் படத்திற்காக இந்த பாடல்

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூடு கண்ணா.

வேட்டையன் படத்திற்காக பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ். நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று காலை 11:02 என் கேள்விக்கு என பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா என்ற தலைப்பிலே நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: அசுரன் படத்திற்காக பாடலை கேட்டோம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சலாகும் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்கள் கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். ஐயன் படத்திலிருந்தும் பிரியமானவளே வேங்கை படத்திற்காக 3 பாடல்கள் நேர்களுக்காக வளம் பெறுகிறது.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 டிரைவ் டைம் பீட்ஸ். பாடல்களாக இதோ நேயர்களை அடுத்த வருகை காத்துக்கொண்டிருக்கிறது. மின்னலே மற்றும் தீபாவளி படங்களுக்காக பாடல்கள்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் சரியாக 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு?
3: இல்ல, முதல்ல சேமிப்பு.
2: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க. ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
4: ஆனா அந்த ஜிமிக்கி
3: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: இந்த சூப்பரான காலை நேரத்தில் நேயர்களுக்காக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு ரெட்ரோ ராகங்கள், டூயட் டிலைட்ஸ். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் முதலில் நமக்கு வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அது முடியும் போது அதில் நமக்கு பக்குவம் ஏற்படுகிறது. முயற்சி, நம்மளுடைய முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வி என்பது நம்மை தொடர்ந்து வருகிறது. நம்முடைய தோல்வியை நாம் தொடர்ந்து செய்து வெற்றியாக நாம் முயற்சி கொண்டே இருந்தால் வெற்றி என்பது நமக்கு எப்போதுமே கிட்டிவிடும் என்று சொல்லி ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலும் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நட்பு படத்திற்காக இந்த பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்,
4: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வெக்கப்படுறதில்லை. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது.

0: ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறது இல்லை. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா. ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் ஒரு 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மகிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம், ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம். ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சு விட்றோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ள மனுஷ மூளை அந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம், தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு, வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மால் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டான். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா என்னத்தேன்னு கேட்டோம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா முதுவை தடவிக்கிட்டே.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலித்தது செம்பருத்தி படத்திற்காக இந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

கேட்ட பாடல் ஒலித்தது காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக. இது ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:30. நேர்கள் கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்கள் விலை நிலவரம். மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக கத்திரிக்காய் 29 முதல் 47 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 32 முதல் 53 ஆகவும், தக்காளி நாட்டு ரகம் 15 முதல் 24 ரூபாயாகவும், ஆப்பிள் ரகம் 18 முதல் 32 ஆகவும் விற்கப்படுகிறது. அவரை 57 முதல் 83, புடலங்காய் 26 முதல் 45, பீர்க்கங்காய் 46 முதல் 57 ரூபாயாகவும், சுரைக்காய் 23 முதல் 38 ஆகவும், பாகற்காய் 47 முதல் 68 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. கொத்தவரை 35 முதல் 53, பூசணிக்காய் 18 முதல் 27, அரசாணிக்காய் 18 முதல் 27, பச்சை மிளகாய் 18 முதல் 27 ஆக விற்கப்படுகிறது. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது.

நேயர்களே, இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் இது தொடர்ந்து கேட்கலாம். சின்ன வெங்காயம் 57 முதல் 74 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 36 முதல் 54 ரூபாயாகவும், பொரியல் தட்டை 35 முதல் 54 ரூபாயாகவும், முருங்கைக்காய் 37 முதல் 53 ரூபாயாகவும், தேங்காய் 47 முதல் 74 ரூபாயாகவும், மாங்காய் 63 முதல் 84 ரூபாயாகவும், வாழைக்காய் 37 முதல் 52 ரூபாயாகவும், சேனைக்கிழங்கு 33 முதல் 52 ரூபாயாகவும், மரவள்ளிக்கிழங்கு 33 முதல் 52 ரூபாயாகவும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 47 முதல் 62 ரூபாயாகவும், உருளைக்கிழங்கு 57 முதல் 74 ரூபாயாக விற்கப்படுகிறது. மேரைக்காய் 20 முதல் 32, முள்ளங்கி 27 முதல் 46, கேரட் 54 முதல் 73, பீட்ரூட் 54 முதல் 73, நூற்கோல் 37 முதல் 54, டர்னிப் 27 முதல் 40, முட்டைகோஸ் 24 முதல் 38 ஆகவும், காலிஃப்ளவர் 37 முதல் 55 ரூபாயாகவும், பட்டாணி 100 முதல் 145 ரூபாயாகவும், வெள்ளைப்பூண்டு 200 முதல் 236 ஆகவும், இஞ்சி 185 முதல் 200 ஆகவும் விற்கப்படுகிறது. மொத்த விலையிலிருந்து சிலரை விலையாக விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 57 முதல் 82 ஆகவும், டபுள் பீன்ஸ் 82 முதல் 114 ஆகவும், ஊட்டி அவரை 93 முதல் 120 ரூபாயாகவும், குடைமிளகாய் 73 முதல் 92 ஆகவும், பஜ்ஜி மிளகாய் 44 முதல் 65 ரூபாயாகவும், புரோக்கோலி 63 முதல் 87 ரூபாயாக விற்கப்படுகிறது. இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கருவேப்பிலை 37 முதல் 47 ரூபாயாகவும், கொத்தமல்லி 47 முதல் 82 ரூபாயாகவும், புதினா 50 முதல் 72 ரூபாயாக விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை ஆகியவை 50 முதல் 70 ரூபாயாக விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 8 முதல் 12 ரூபாயாகவும், வாழை இலை 37 முதல் 50 ஆகவும், வாழைப்பூ 8 முதல் 12 ரூபாயாகவும், நெல்லிக்காய் 80 முதல் 107 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. வெள்ளரிக்காய் 33 முதல் 54 ஆகவும், எலுமிச்சம்பழம் 78 முதல் 105 ஆகவும் விற்கப்படுகிறது. பப்பாளி 38 முதல் 54, மாதுளம்பழம் 180 முதல் 220 ரூபாயாகவும், திராட்சை 100 முதல் 120 ஆகவும், மாம்பழம் 100 முதல் 120 ஆகவும், வாழைப்பழம் பூவன் 47 முதல் 60 ஆகவும், ரஸ்தாலி 56 முதல் 73 ரூபாயாகவும், மோரிஸ் 43 முதல் 57 ரூபாயாகவும், நேந்திரம்பழம் 49 முதல் 62 ரூபாயாகவும், செவ்வாழை 78 முதல் 102 ஆகவும், கற்பூரவள்ளி 47 முதல் 68 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 230 முதல் 260 ரூபாயாகவும், ஆரஞ்சு 130 முதல் 165 ஆகவும், சாத்துக்குடி 90 முதல் 120 ஆகவும், அன்னாச்சி பழம் 70 முதல் 105 ரூபாயாகவும் மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக விற்கப்படுகிறது. இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக. நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 11:02 இருக்கு எண்ணங்களின் வணங்கல் நிகழ்ச்சியில மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா என்ற தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பு எண்ணோடு 2966781 என்ற எண்ணிற்கு.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

0: கேட்ட பாடல் நாயகன் படத்திற்காக ஒலித்தது மனு மற்றும் சித்ரா அவர்களின் குரல்கள். இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 10 மணி. நேயர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु
0: चेतना
1: और मुकुल के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேயர்கள் இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்வது
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மாணவர் குரல். இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயத்தின் தூண்களாவார்கள். அவர்களின் எதிர்கால கனவுகள் ஆசைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில் ஒரு மாணவர் நம்ம கூட பேச போறாங்க. என்ன சொல்ல போறாங்க, அவங்களோட ஆசை கனவுகள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: உங்களுடைய பேர் என்ன?
5: அஜய் வருண்ராஜ்.
4: ஓகே அஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிர்வாக அலுவலரா மாறி வந்து நம்ம ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு? ஓகே, நீங்க சின்ன வயசுல இருந்து படிக்கும் பொழுதே இந்த மாதிரியான ஆசைகள் நம்மளுக்கு இருக்கு, நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்களா, இல்ல வந்து காலேஜ் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஆசைகள் வந்ததா?
5: முதல் வீட்டுல சொல்லுவாங்க, பள்ளி ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஆசை கிடையாது, அப்ப சுத்தனும் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால டூரிசம் எடுத்தேன். இப்ப நம்ம இந்த NSS அந்த தேசிய மாணவர் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அமைப்புகளோட நம்ம ஒர்க் பண்ணும் போது ஒரு ஆசை, ஒரு NSS ஸ்டூடெண்டா இருந்து நம்ம இவ்வளவு பண்றோமே, நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஆனா என்னென்ன பண்ணுவோம்னு ஒரு ஆசை வந்துச்சு, அதனாலதான் போனோம்னு தோணுச்சு.
4: ஓகே, இப்ப NSS மாணவரா இருந்தீங்களா, அதனுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
5: நிறைய அனுபவங்கள், முக்கியமா கூடலூர் பக்கத்துல அல்லூர் இருக்குல்ல?
4: ஆமா.
5: அல்லூர்ல வந்து அந்த ட்ரைபல் மக்களோட சேர்ந்து ஒரு வாரம் அவங்க கூட தங்கி அவங்க சின்ன சின்ன எங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வந்தோம். அந்த ஸ்கூல்ல ரெனோவேட் பண்ணோம், ரத்ததான முகாம்கள் நடத்திருக்கோம், நிறைய பேரணிகள் ஊட்டில பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சு சேர்ந்த சரக்கு ஆரம்பிச்சு வருவோம், கோஷங்கள் எடுத்துட்டு வருவோம், அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு.
4: நல்லா இருக்கு, ஒரு இனிமையான அனுபவம் இல்லையா? புதுமையான அனுபவமா இருந்தாலும் நிறைய விஷயங்களை அதுல கத்துருக்கீங்க நீங்க.
5: கண்டிப்பா.
4: ஓகே, NSS-ல நீங்க வந்து தலைவரா இருந்தீங்களா இல்ல என்ன இதுல இருந்தீங்க?
5: ஃபர்ஸ்ட் இயர்ல நார்மலா ஜாயின் ஆனோம், கேரியர்ல எதுவும் இன்சிசிஎம் தலைவர் அந்த மாதிரி பாப்போம். NSS பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க, சவுத்தி இவங்க தான் முன்னாடி, இவங்க தான் தலைவருங்கிற ஒரு இது இருக்காது மேக்ஸிமம்.
4: ஓகே, எல்லாருமே அது
5: வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வேலை பார்ப்போம்.
4: அனுபவம் இருக்கா?
5: கண்டிப்பா இருந்திருக்கு மேம்.
4: ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே அது கோஆப்ரேட் பண்ணிருக்காங்களா?
5: கண்டிப்பா மேம்.
4: ஓகே,
5: கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க, நிறைய செஞ்சிருக்கோம்.
4: ஓகே, அதுல மறக்க முடியாத அனுபவம் இது இல்லையா?
5: கண்டிப்பா.
4: ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் அஜய்?
5: என்னோட ரெண்டு அக்கா அம்மா மொத்தம் நான்கு பேர். அப்பா தவறிட்டாங்க.
4: அக்கா இருக்காங்க இல்லையா? அக்கா என்ன பண்றாங்க? பொதுவாவே எல்லாமே அக்கா அம்மா இல்லையா, பெண்கள் மத்தியில நீங்க ஒரு ஆணா இருக்கிறீங்க, சோ இதுல வந்து உங்களுடைய மேல அதிகமா அன்பு காட்டுறது, உங்க மேல அக்கறை காட்டுறது யாரு இந்த மூணு பேர்ல?
5: பிரிச்சு பேசலனாலுமே எனக்கு எங்க அக்காவுக்கு செல்லம், மூத்தக்காக்கு வந்து நான் வந்து ஒரு செல்லம், ஏன்னா ஏஜ் கேப் நிறைய உண்டு மூத்தக்காக்கு எனக்கும், கிட்டத்தட்ட எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிதான் எங்க அக்கா இருந்திருக்காங்க.
4: ஒரே பையன் அப்படின்னும் போது மூணு பேருமே ரொம்ப அதிகமா பாசம் காட்டுவாங்க இல்லையா, அதுலயுமே ஸ்பெஷலான ஒரு அன்பு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும்,
5: அதான் என் அக்கா
4: மூத்த அக்கா வந்து. ஓகே, நீங்களும் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களா?
5: அவங்கள்ட்ட தான் கேக்குறது, தப்பு பண்றேன்னு அவங்கள்ட்ட சொல்றதுங்கிறது அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னாங்க அவங்க சர்ச் பண்ண மாட்டாங்க, அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த வந்து கரெக்டா சொல்லி தருவாங்க,
6: கைட் பண்ணுவாங்க,
5: சரி கைட் பண்ணுவாங்க, இது நடந்துருச்சு ஓகே இது எடுத்து நடக்க கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கிற ஒரு
6: உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னலாம் இருக்கா ஜி?
5: எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னா நிறைய அப்சர்வ் பண்ணுவேன், பிடிச்சதுனாலே நிறைய கவிதைகள் எழுதுறதும் போட்டோ எடுக்கிறதும் நமக்கு ரொம்ப பிடிக்கும்.
6: உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சீன் அது வந்து எது?
5: மறக்க முடியாத கோயம்புத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தாத்தா ஒரு போட்டோ எடுத்தேன். கடைசிக்கும் பொண்டாட்டி என்ன பாத்துட்டு இருந்தா சொல்லும் போது அவரோட வெறுத்தி சிரிப்பு இவ்வளவு நடந்தோம் அந்த மனுஷன் இருந்த ஒரே விஷயம் ஒரு சிரிப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு லைஃப்ல நம்ம ஒண்ணு மூவ் ஆகணும், நமக்கு என்ன கஷ்டம் வருது இருக்கலாம் கஷ்டம்
6: எடுக்கும் போது நிச்சயமா வந்து அது நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த ஞாபகங்கள் உண்டாக்கிட்டே இருக்கும் இல்லையா?
5: கண்டிப்பா இருக்கு. ஒரு பிச்சைக்கார தாத்தாவின் குழம்பல், பெற்றெடுத்தது ரெண்டு பிள்ளை ஆனா துணைக்கு யாரும் இல்ல, உயிர் கொடுத்த மனுஷனுக்கு உருவாய் சோறு இல்ல, என் மீனாட்சி என் கூட இப்ப இல்ல, அவளை மாதிரி என்னை யாரும் பார்த்ததில்ல, ரெண்டிலும் அவங்க காசு கொடுத்தேன் ஆனா அவரோ அவருடைய மொத்த செல்வத்தையும் நல்லா இருப்ப என் பேராண்டின்னு சொல்லி ஒத்த வார்த்தையில அடக்கி என்ன கடனாளியா ஆக்கிட்டார் என் பிச்சைக்கார தாத்தா.
6: சூப்பர் அஜய், ரொம்ப அழகா இருந்தது.
5: தாத்தா சொன்னதை வச்சு நான் எழுதுறேன்.
6: உண்மையா உங்களை வந்து வாழ்த்தி இருக்காரு அந்த சமயத்துல இல்லையா? அந்த வாழ்த்துதலும் மறக்க முடியாது, அந்த தாத்தாவுடைய வாழ்க்கையையும் நம்மளால மறக்க முடியாது. நிச்சயமா நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு அந்த காட்சிகள் கண்ணுக்கு முன்னாடி வருது. சோ அந்த நேர்ல பார்த்த உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு அனுபவபூர்வமா அதை பற்றி கவிதையும் எழுதியிருக்கீங்க அப்படின்னும் போது நிச்சயமா ரொம்ப பெருமையா இருக்கு அஜய். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு அலுவலரா இல்லையா, உங்களுடைய ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா வந்து ஆகிறதுக்கு எங்களை டிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அஜய் உங்களுக்கு.
5: கண்டிப்பா.
6: ஓகே அஜய், உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
5: மேம் எனக்கு இந்த ஒரு நாளில் வாழ்க்கையும் அந்த பாட்டு யுவனோட பாட்டு புதுப்பேட்டையில இருந்து ரொம்ப பிடிக்கும்.
6: ஓகே, கண்டிப்பா வந்து உங்களுக்காக அந்த பாடல் பிளே பண்றோம். எதனால அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: அது லைஃப் லெசன் அசால்ட்டா ஒரு மாதிரி சொல்லிட்டு போகும் மேம். பெருசா அதுல வந்து மியூசிக் நீங்க ரொம்ப மைல்டான மியூசிக், ஒரு கிட்டார் பிளே, லிரிக்ஸ் நாமுத்துக்குமாரோட லிரிக்ஸ் வந்து அதுல ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே சொல்லிட்டு நின்று அத்தனையும் பார்த்திருப்போம், நடப்பவே நாடகம் என்று நாமும் சேர்ந்து அறிஞ்சிருப்போம் சொல்லி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு லைனும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும்.
6: கண்டிப்பா அஜய்க்காக உங்களுக்கு விரும்பி கேட்ட அந்த பாடல் பிளே பண்றோம் அஜய்.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில அடுத்தொரு சூப்பரான ஒரு குட்டி மாணவர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க பேர்
1: என்ன?
0: டெஷிக். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: Fifth standard
0: படிக்கிறீங்களா? ஓகே, எப்படி படிப்பீங்க டெஷிக்? சூப்பரா படிப்பீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா? என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: இங்கிலீஷ்.
0: இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்குமா டெஷிக்? உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு டெஷிக், டிஃபரெண்டா இருக்கு.
1: Thank you.
0: யார் செலக்ட் பண்ணது உங்க நேம்?
1: அம்மா.
0: அம்மா தான் செலக்ட் பண்ணாங்களா? ஓகே, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: நானு, எங்க அண்ணே, எங்க அம்மா, இன்னொரு அம்மா, இன்னொரு அப்பா.
0: ரெண்டு அப்பாவா? ஓகே, அதாவது பெரியப்பாவா உங்களுக்கு? அவங்க
1: பெரியப்பா.
0: பெரியப்பாவா அப்பா தான் கூப்பிடுவீங்களா? பெரியமாவை என்னன்னு கூப்பிடுவீங்க?
1: அம்மா.
0: அதுதான் ரெண்டு அம்மான்னு சொல்லும் போது எனக்கு டவுட்டா இருந்தது, என்னடா டெஷிக் ரெண்டு அம்மா ரெண்டு அப்பான்னு சொல்றாங்களேன்னு. பெரியப்பா பெரியமாவா அம்மா அப்பா தான் கூப்பிடுவீங்க? ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள? ஓகே, யாருக்கு நீங்க ரொம்ப பெட்டு? ரவி அப்பாக்கு தான் ரொம்ப பெட்டா? என்ன பண்ணுவாங்க ரவி அப்பா உங்களுக்கு? ஓகே, டெஷிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, என்னெல்லாம் கேப்பீங்க ரவி அப்பா கிட்ட?
1: ஐஸ்கிரீம், சைக்கிள்.
0: அவ்வளவுதான். சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்களா? டெஷிக் சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்களா? ஓகே, எப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்க? சண்டேஸ்ல வந்து நல்லா ஜாலியா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பீங்க. ஓகே, டெஷிக்கு பெரிய பையனானது என்ன ஆகணும்னு
1: ஆசை?
0: கலெக்டர் ஆகணுமா? ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுமா? ஓகே, எதனால டெஷிக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு
1: ஆசை?
0: நல்லா படிச்சு பெரிய ஆபீசர் ஆயிடணும். ஓகே, சூப்பர் டெஷிக். இப்பதான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஆனா ஐஏஎஸ் ஆபீசர் ஆக போறீங்க ஃபியூச்சர்ல. ஆமாவா?
1: ஆமா.
0: ஓகே, குட். ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுங்க, நிறைய விஷயங்களை நிறைய பேத்துக்கு செய்யணும். ஓகேவா பெரிய பையன் ஆனதும்? ஓகே டெஷிக். டெஷிக் ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்னலாம் பண்ணுவீங்க டெஷிக்?
1: ஹோம்வொர்க் இருந்துச்சுன்னா ஹோம்வொர்க் எழுதுவோம்.
0: ஹோம்வொர்க் பண்ணுவீங்க. ஹோம்வொர்க் பண்றதுக்கு போக மீதி என்னலாம் பண்ணுவீங்க?
1: விளையாடுவோம்.
0: என்ன விளையாடுவீங்க? செஸ் விளையாடுவீங்களா? செஸ் நல்லா விளையாடுவீங்களா? யார் கூட சேர்ந்து விளையாடுவீங்க செஸ்?
1: அண்ணா கூட.
0: அண்ணா கூடயா? அண்ணா டீச் பண்ணுவாங்களா உங்களுக்கு எப்படி எல்லாம் விளையாடணும்னு? ஓகே, யார் வின் பண்ணுவீங்க செஸ்ல?
1: நானே.
0: ஓ, அண்ணாவே தோக்கடிச்சிருவீங்க. ஓகே, அண்ணா பேர் என்ன?
1: மித்துன்.
0: மித்துன் அண்ணா என்ன
1: பண்றாரு?
0: டென்த் படிக்கிறாரா? நீங்க ஃபிஃப்த், அண்ணா டென்த் படிக்கிறாரா? ஓகே, அண்ணா கூட சண்டைல போடுவீங்களா இல்ல நல்ல பையனா குட்டு தம்பியா இருப்பீங்களா?
1: குட்டு தம்பியா இருப்போம்.
0: அண்ணா உங்களை அடிக்கவே மாட்டாங்களா? நல்லா பாத்துக்குவாங்களா? ஓகே, அப்ப குட்டு தம்பி குட் அண்ணாவா இருக்கீங்க, சண்டையே போட மாட்டீங்க. அப்ப உங்க மம்மி டாடிக்கு பிரச்சனையே இல்ல. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு உங்க ஃபேமிலி, அப்படிதானே? ஓகே, பிடிச்ச விளையாட்டு என்ன டிஷிக்கு?
1: ஃபுட்பால்.
0: ஃபுட்பால். ஓகே, எப்படி விளையாடுவீங்க ஃபுட்பால்?
1: நல்லா விளையாடுவோம்.
0: நல்லா விளையாடுவீங்க. யார் கூட சேர்ந்து விளையாடுவீங்க ஃபுட்பால்?
1: ஜானத்தன் கூட.
0: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்பால் ஜாலியா விளையாடுவீங்க. ஓகே, டெஷிக்கு பிடிச்ச பாடல் என்ன இருக்கு?
1: விஜய் சாங்.
0: விஜய் சாங் என்ன சாங்னு சொன்னாதான் ப்ளே பண்ணுவோம்.
1: மலமபிதா பிதாதே.
0: அது என்ன படம்?
1: பீஸ்ட்.
0: பீஸ்ட் படத்துல இருந்து அந்த சாங் உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மாணவர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களோட பேர்
1: என்ன?
0: லக்ஷித். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடீஸ்லாம்? குட். ஓகே, லக்ஷித்துக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: மேத்ஸ்.
0: மேத்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? எப்படி போடுவீங்க மேத்ஸ் எல்லாம்? சூப்பரா ஃபாஸ்டா பண்ணிடுவீங்களா இல்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவீங்களா?

0: இருக்கும் மேக்ஸ் சம்ஸ் எல்லாம்
1: ஈஸியா இருக்கும்,
0: ஈஸியா இருக்கும், நல்லா போடுவீங்க மேக்ஸ்.
1: லட்சியத்துக்கு
0: வந்து எய்ம் என்ன, என்ன ஆகணும்னு ஆசை பெருசானதும்?
1: ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்.
0: ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், ஓகே. எதனால இந்த ஆசை வந்தது லட்சியத்துக்கு?
1: மூவி பாப்பேன், ஐபிஎஸ் ஆபீசர்.
0: அந்த மாதிரி யா எந்த ஆபீசர் மூவி உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது?
1: விஜய்.
0: ஓகே, விஜய் மூவி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: மூணு பேர்.
0: மூணு பேர், யாரெல்லாம் இருக்கீங்க?
1: நானே, எங்க அப்பா, எங்க அம்மா.
0: ஓகே, யாருக்கு நீங்க ரொம்ப பெட்டு?
1: ரெண்டு பேருக்குமே.
0: ரெண்டு பேருமே ரொம்ப பெட்டா? ஓகே ஓகே. உங்க ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க லட்சித்?
1: விளையாடுவேன்.
0: என்னெல்லாம் விளையாடுவீங்க?
1: கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், அப்புறமா கேம்ஸ் விளையாடுவேன் போன்ல.
0: அவ்வளவுதான், இதான் ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டியா? ஃப்ரீ டைம்ல வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செய்வீங்களா?
1: டிராயிங் பண்ணுவேன்.
0: ஓகே, டிராயிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, டிராயிங் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா?
1: டிராயிங் கிளாஸ் போல.
0: நீங்களா டிரா பண்ணுவீங்க? ஓகே, அந்த மாதிரி நீங்க வரைஞ்ச பிக்சர் நீங்களா பார்த்து ரசிச்சது ஏதாவது இருக்கா? என்ன பிக்சர்?
1: ரொனால்டோ.
0: ரொனால்டோ பிக்சரே வரைஞ்சிட்டீங்களா? சூப்பர். எப்படி வந்தது? ரொனால்டோ மாதிரியே இருந்ததா இல்ல ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருந்ததா? ரொனால்டோ மாதிரி இருந்ததா? அப்ப கண்டிப்பா இந்த பிக்சர் எங்களுக்கு காமிக்கணும். ஓகேவா? ஓகே லட்சியத், லட்சியத்துக்கு வந்து என்ன பிடிக்குமா சமைக்கிற விஷயங்கள், இல்ல வந்துட்டு உங்களை வெளியே கூட்டிட்டு போறது, இதுல எது ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி. சூப்பர் பண்ணுவாங்களாம்மா? ஓகே, அதான் உங்களோட ஃபேவரட் டிஷ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லையா லட்சியத்துக்கு?
1: இருக்காங்க.
0: சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்?
1: ஆதிஷ்.
0: ஆதிஷ், ஓகே. ஆதிஷ் கூட வந்துட்டு என்னெல்லாம் விளையாடுவீங்க?
1: எல்லாமே விளையாடுவேன்.
0: எல்லா கேம்ஸும் விளையாடுவீங்க ஆதிஷ் கூட? ஓகே. ஆதிஷ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன இருக்கு?
1: என்ன
0: பண்ணீங்க அதுல கலந்துட்டு?
1: என்ன
0: பண்ணீங்க அதுல?
1: அந்த ரோபோட் பிடிக்க போனா அது முன்னாடி போகும், முன்னாடி இருந்து பிடிக்க ட்ரை பண்ணா பின்னாடி போகும்.
0: ஓகே, அது எப்படி பண்ணீங்க லட்சியத்து?
1: ரோபோட்டிக் சார் ஹெல்ப் வச்சு.
0: சூப்பர், ரொம்ப அழகா பண்ணீங்களா. உங்களுக்கு பிரைஸ் கிடைச்சா அதுல? ஓகே, எத்தனாவது பிரைஸ் வாங்குனீங்க?
1: செகண்ட்.
0: செகண்ட் பிரைஸ் வாங்குனீங்களா? ஓகே, யாரோட ஹெல்ப்போட இதை பண்ணீங்க?
1: ரோபோட்டிக் சார்.
0: ஓகே, நீங்க ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களா?
1: ஸ்கூல்ல நடத்துறாங்க.
0: ஸ்கூல்லயே நடத்துறாங்க, அதை வச்சு நீங்களா அவங்க சாரோட ஹெல்ப்போட நீங்க பண்ணிட்டீங்க?
1: நானும் இன்னொரு ஃப்ரெண்டும்
0: ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணீங்களா? ஓகே, எப்படி இருந்தது அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு?
1: நல்லா இருந்துச்சு.
0: நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா அதுல? ஓகே, உங்க அந்த ரோபோட்டிக்ஸ் வந்து ரோபோட் வந்து உங்க வீட்ல வச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பாய்
1: பாய் பாய்.

0: rest in peace.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.
2: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிக்குவது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
5: தமிழகத்தில் கடற்பசுக்கள் பாதுகாப்பு மையங்கள் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது? கேள்விக்கான சரியான பதில் தஞ்சாவூர் மாவட்டம். தமிழ்நாடு அரசு கடல் பசுக்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரையில் கடல் பசு வளங்காப்பு மையம் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த மையம் அழிந்து வரும் கடல் பசு இனத்தை பாதுகாப்பதிலும் பால்க் விரிகுடாவில் அதன் வாழ்விடத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும். இன்றைய கேள்வி, சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது?
6: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 11:05. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ். நேர்களே, இன்னைக்கு வந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறீங்க. நானும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா இன்னும் அப்படியே நம்ம கேட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பு எண்ணோடு, 2966-7811 என்ற தொலைபேசி எண்ணிலும், 8300-1918 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் நேயர்களே உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்யலாம். அந்த டைட்டில் சொன்ன உடனே நேயர்கள் லைனில் கூட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, என்னுடைய கருத்தை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி. நாம் வந்து இன்னொருவரோட நம்மளுடைய லைஃப்பை வந்து ஒப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைய சாதகங்கள் இருக்கா பாதகம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நேயர்கள் சொல்ல போகிறீங்க, என்னவெல்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். முதல் நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமாக இருக்கிறோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: அழகான குளிருடன், அழகான மழை மேகத்துடன், சாரலுடன் நலமாகவே இருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் அன்பு அறிவிப்பாளரே.
0: கண்டிப்பாக வாங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்து, முதல் கருத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
1: ஒரு அழகான ஒரு தலைப்பு, ஒரு சிந்தனை உள்ள தலைப்பு. சிந்தனை என்கின்ற போது அது இன்னொருவரிடம் ஒப்பீடு என்பது ஒரு ஆரோக்கியமானதா என்று கேட்கிறீர்கள். ஆரோக்கியமானது அல்ல என்று தான் நான் நினைப்பேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு திரைப்படத்தை பார்த்து பல பேர் வந்து அந்த இம்ப்ரெஷன் எடுத்துறாங்க. ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கை இறந்து போகிறது. அங்கே தன்னுடைய உழைப்பு அங்கே வீணாகி போய்விடுகிறது. தன்னுடைய காலம் நேரம் எல்லாம் விரயமாகி விடுகிறது என்பது என்னுடைய யதார்த்தமான பார்வை. இது நிஜம் கூட, நிதர்சனமும் கூட. அதே நேரத்தில் இது அவசியம் இல்லாதது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அதாவது தன்னுடைய லட்சிய மனப்பான்மை, எதுவோ லட்சிய பாங்கான வெற்றி படிகட்டுகள், எதுவோ தடைகட்டுகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நான் வெற்றி படிகட்டுகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சிய மனப்பான்மையுடன் செயல்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சிந்தனை வந்து தெளிவுபெறும். நிச்சயமாக சிந்தனை தெளிவுபெறும், மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய ஒரு பார்வை, யதார்த்தமான பார்வை அன்பு அறிவிப்பாளர். அது தேவையே இல்லது, அவசியமா அற்றது. காரணம் என்னவென்றால், அவர்களும் மனிதர்கள், அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதித்திருக்கிறார்கள், நாமும் சாதித்திருக்கிறோம், அதை விட மேலாக நாம் சாதிப்போம். ஒரு மனநிலையோடு, மன ஜடத்தோடு நாம் செயல்பட்டால் நம் தன்னம்பிக்கை வலிமை பெறும், சிந்தனைகள் தெளிவு பெறும், வாழ்க்கையில் உழைப்பு என்பது உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய பார்வை.
0: நன்றி, நன்றிங்க. சூப்பரான ஒரு கருத்தை சொன்னீங்க, நன்றிங்க. வணக்கம். அடுத்த நேயர் கூட இருக்கிறாங்க, பேசிடலாம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களை போல இருக்கணும், இவங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம் மறந்தே போயிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆரோக்கியமானதா அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். அடுத்த நேயர் லைனில் வந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கங்க. யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவளம் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கேன். இந்த தலைப்பு சார் ரொம்ப ரொம்ப அவசியமான தலைப்பு சார்.
0: கண்டிப்பா சூப்பரான ஒரு உங்களுடைய கருத்தோட வந்திருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறோம். சொல்லுங்க
2: சார். மற்றவங்க நாம ஒப்பிடக்கூடாது சார். அவங்க பாத்தீங்கன்னா கடனை முடனா வாங்கி எல்லாம் அது இது பண்ணிருப்பாங்க சார். அதாவது அது வந்து அது தெரியாது. அது அந்த ஏதோ ஒரு பிரச்சனையான தான் அவங்க வீட்டுல என்னென்ன பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும் சார். அதனால நாங்க வந்து மற்றவங்க அப்ப இருக்கிறாங்க இப்ப இருக்கிறாங்க, அதாவது சத்தியமா நினைக்கவே கூடாது சார். நம்ம நாள் என்ன முடியுமோ அதைத்தான் நாங்க பாத்துக்கோணுங்க சார்.
0: வந்து அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க?
2: ஆமாங்க சார். 100%-200% சொல்றேன் சார், அது அவசியம் இல்ல. அவங்க என்னென்னவோ பண்ணி பண்ணிருப்பாங்க, நாங்க வந்து நேருமே அதாவது கடன் வாங்காம நாங்க இருப்போம் ஒரு சில பேர் இல்லீங்களா?
0: இல்ல, ஒரு சில சமயங்கள்ல வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து ஒப்பிட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகள்ல இருந்து வளர்க்கறாங்க இல்லீங்களா, இப்படி அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
2: அதான் இந்த படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு தாங்க சார். ஏன்னா அவங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்து எடுக்காரு இங்கிலீஷ் மீடியம்ல சேர்த்திருப்பாங்க சார். ஆனா இங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதி இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கடன் வாங்கி பசங்களை படிக்க வச்சிருப்பாங்க சார். அது அவங்க வீட்டுல எப்ப எப்ப எப்ப தெரியுன்னா அவங்க பசங்க வேலைக்கு போகாம இருந்தா தான் தெரியுங்க சார். நாங்க என்ன சில என்ன பண்ணிக்கோ, அவங்க எல்லாம் வசதியா இருக்கிறாங்க, பசங்களை பெரிய படி படிச்சுட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த பசங்களுக்கு வேலை கிடைக்காது இருப்போது உண்மையெல்லாம் வெளியே வருங்க சார். நாங்க இப்ப எல்லாம் பண்ணி கடன் வாங்கி அதே பண்ணணும் இதே பண்ண அப்படின்னாங்க.
0: சரிங்க சரிங்க.
2: ஒரு சில பாத்தீங்கன்னா சில பேர் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். அது அது சிலருக்கு வந்து அதாவது படிப்பு வந்தா படிச்சு வச்சா பரவாயில்லைங்க சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: வராம கடன் வாங்கி படிக்க வைக்க கூடாது சார்.
0: கண்டிப்பா. அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அதாவது நம்ம மற்றவர்களோட ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் படிப்பு மட்டும் இல்லை, இப்படி இருக்கணும் அவங்கள மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறனால தான் அந்த ஒப்பீடு என்பது நம்மளுடைய பெரியவங்க ஆனாலும் அந்த ஒப்பீடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அவசியமானதா அப்படின்ற கருத்தை நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
3: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க சார். கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. அப்புறம் சார் கேட்டிருக்கீங்க தலைப்பு, நல்லதொரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
3: அது தவறுதாங்க சார். ஒப்பிட்டு பார்க்க கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்குங்களா?
0: இல்ல
3: இல்ல இல்லைங்களா? அதனால நம்ம ஒப்பிட்டுக்கணும். அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாங்க. ஒன்னு மட்டும் நான் ஒப்பிடுங்க சார், உழைப்பு. அவங்க முன்னேறி இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு பாப்பங்க. அதுல இருக்கிற அந்த உழைப்பு எடுத்துக்குவாங்க சார். ஏன்னா அந்த உழைப்புனாலதான் எல்லாரும் முன்னேறாங்க. அந்த உழைப்பை நம்ம எப்படி கொஞ்சம் திறம்பட செயல்படலாம்னு சொல்லி மட்டும் ஒப்பிடலாமே தவிரங்க சார். மத்தபடி அவங்களுடைய நடை உடை பாவனை பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன வைத்திருக்கோ அதுபடி செயல்பட்டாவே போதுங்க. நம்ம அதுல முன்னேறி போயிருக்கலாங்க சார். அந்த உழைப்பு ஒன்னு இருந்தா போதுங்க சார்.
0: இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னம்பிக்கையோட அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை எட்டி இருக்க அப்படின்ற அந்த ஒரு ஒப்பீடு நம்ம எடுத்துக்கலாம் இல்லீங்களா?
3: ஆமாங்க சார். அப்படிதான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருப்பாங்க சார். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குண்டே பாடுபடுற இந்த வயசுல இருக்கே இப்படி இருக்கு. இந்த வயசுல நெசவு நெசவு பண்ணுங்கடா, கைத்தறி நெசவு பண்றங்க, பண்ணு பண்ணுன்னு சொல்லி நானும் அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்து வந்த அக்கா உழைப்பு, கடும் உழைப்பு கொடுப்பாங்க. கோழி கூப்பிடுவா 4 மணி 3 மணிக்குள்ள எந்திரிச்சு நெய்வாங்க அவங்க குழந்தை.

0: நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதை நான் எடுத்துட்டேங்க, அந்த உழைப்பங்க. அந்த உழைப்பு நான் இப்ப பண்ணுங்க, என் குழந்தைங்க நான் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்குங்க. அந்த உழைப்பு எடுத்துக்கலாம், மத்தபடி எல்லாமே அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுமே தவறங்க, ஒப்பிடக்கூடாதுங்க.
1: கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்க. நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றிங்க சார். நன்றி, நன்றி.
1: அடுத்த நேயர் கூட இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் ஊட்டியா
2: ஃபேம். ஹலோ சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் இடக்கர் ரங்கநாதன் சார்.
1: ரங்கநாதன் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க,
2: நல்லா இருக்கீங்க சார்.
1: அதாவது நம்ம மற்றவர்களோட ஒப்பிடுவது வந்து சரியா, ஆரோக்கியமானதா, அவசியமற்றதா அப்படின்னு
2: கேட்டிருக்கிறோம். அதுக்கு ஒப்பிடுவது அவசியம் இல்லை சார், நம்ம உழைப்பு நம்ம இது என்பது
1: ஒப்பிட தேவையில்லை. நமக்குன்னு கடவுள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து படைச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் நாம வந்து வெளிப்படுத்தி அடுத்தவர்களோட ஒப்பிடாம இருக்கணும் அப்படின்றீங்க.
2: ஆமாங்க, நம்பிக்கையோட இருந்து வெற்றி கொள்ளுங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க ரங்கநாதன். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எண்ணங்களின் வண்ணங்களாக ஒழித்து கொண்டிருக்கிறது. நேயர்களுடைய கருத்துக்கள் அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா, அவசியமற்றதா அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயரும் இருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
1: வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
3: மற்றவர்களுடன்
1: நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா, அவசியம் அற்றதா?
3: ஒப்பீடுனாக்க நல்லத வந்து நம்ம ஒப்பிடு. அவங்க வந்து அப்படி வந்தாங்க, நம்மளும் அந்த மாதிரி வரலாம்னு நம்ம வந்து நல்லதுக்கு வேணாம் நினைக்கலாம். ஆனா அனாவசியமான ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க, அவங்க வந்து நல்லா உயர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து குறுக்கு வழியில பாஞ்சு அவங்கள மாதிரியே வரணும்னு குறுக்கு மூலம் பாய கூடாது. நேர்மையான வழியில போய் நம்ம போய் எப்பயுமே வந்து ஒரு இது யோசிச்சு நம்மளா ஆராய்ஞ்சு பார்த்து என்ன எப்படி செஞ்சா நம்ம முன்னேறலாம், அவங்கள மாதிரியே வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே அவங்கள மாதிரியே வாழணும். ஏன்னா அவங்க வசதி படைச்சவங்க, எப்படி வேணாலும் வாழ்வாங்க இல்லையா? அதே மாதிரியே நல்லா ட்ரெஸ் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், இப்படி எல்லாம் வந்து நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கைக்கு எவ்வளவு இருக்கோ அந்த கைக்கு அளவுதான் விரலுக்கு ஏத்த மாதிரிதான் வீங்கணுமே தவிர அதுக்கு மேல போனாக்க அப்புறம் வந்து கை புண்ணா போயிடும். அதனால வந்து நம்ம கடன் வாங்கி நம்ம அந்த மாதிரி வெற்றி யாரைய இது பண்ணணும், அவங்கள மாதிரியே இருக்கணும்னா நினைக்க கூடாது. எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும். யோசிக்கிற மனப்பான்மை இருந்தாதான் நம்ம வந்து என்னைக்குமே வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம். ஏன்னா மத்தவங்கள பார்த்து நம்ம வந்து எதையுமே இது பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதைதான் பாக்குறமே தவிர இதரை பார்த்து என்ன சொல்லுவாங்களே, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நம்மளே நம்ம கைய சுட்டுக்க கூடாது. அதனால எது நம்மளால முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்யலாம். சொல்லுங்க சார்.
1: நன்றிங்க, நன்றிங்க. அழகான கருத்தை சொன்னீங்க. நன்றி, நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கே வந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அழகான கருத்துக்களை பதிவு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா, அவசியமற்றதா அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம். இணைந்தீர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா அப்படிங்கிற தலைப்பில் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுட்டே இருக்கிறீங்க. எது எப்படி ஆனாலுமே இருப்பதையெல்லாம் வாங்கும் அளவிற்கு பணம் கொண்டவரை விட இருப்பதை வைத்து வாழும் மனம் கொண்டவரே உலகில் நிம்மதியானவங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி என்பது நாம் மற்றவர்களோடு ஒப்பிடாமல் இருந்தாலே நமக்கான அந்த நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே மற்றவர்களோடு ஒப்பிடும்போது நம்மளுடைய நிலை உயரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பல நிலைகள்

0: மனப்பான வந்துருங்க அவன்பா அவங்களுக்கு, நீ அவனை மாதிரி இரு இவனை மாதிரி சொல்லும் ரொம்ப கஷ்டமாயி போயிரு. அதனால வந்து உனக்கு திறமை என்ன இருக்குதோ நீ அதை பத்தி செய் அப்படிங்கறத அந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டி வளர்க்கணும் சொல்லணும். இதுதான் என்னுடைய கருத்து.
1: சூப்பருங்க சூப்பருங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி.
1: இப்படியான கருத்துக்களை நேயர்களே இந்த நிகழ்ச்சியில நீங்களும் சொல்லணும் அப்படிங்கும் போது 0423 என்ற இணைப்பு என்னோடு 2966681 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9344901018 என்ற அலைபேசி எண்ணிலும் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பள்ளியிலிருந்து பாட்டப்பன் பேசுறேன்
1: ஐயா. ஐயா சொல்லுங்க.
2: ஞான தலைப்பு இன்னைக்கு
1: சொல்லுங்க
2: ஐயா. அதையா கத்துக்கலாம்னு பார்த்தோம்னா நம்ம காக்கையிடம் கத்துக்கலாம் ஐயா, ஒற்றுமையை கத்துக்கலாம். ஒற்றுமையை கத்துக்கலாம், அதுக்காக நாம காக்கையாவே பறக்கலாம்னு நினைக்கூடாது ஐயா. அதே மாதிரி பாத்தீங்க சுறுசுறுப்பு இருக்கு, சுறுசுறுப்பு சேமிக்குது, அதான் அதை கத்துக்கலாம். நல்லதை கத்துக்கலாம் ஐயா, நம்மளுக்கு ஒத்துக்காத்த வந்து ஒட்ட வேணும் ஐயா. அதே மாதிரி வள்ளுவர் சொன்ன கோயிலுக்கிறாரு, வெள்ளத்தனையது மலரீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிறார் ஐயா. கடவுள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காற்று நீர் நெருப்பு எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் படுத்திக்கிறாரு. நாம எதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை வச்சுட்டானே நம்ம முன்னுக்கு வர முடியும்.
1: பாத்தீங்கன்னா
2: அறிவிங்கிற ஒண்ணு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாரு. நாம அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை பொறுத்தானே வாழ்க்கையில் முன்னேறதும் தாழ்வாகிறது எல்லாமே.
1: சூப்பர், நன்றிங்க நன்றிங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அழகான கருத்துக்களை நம்ம நேயர்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தகுதி அந்த தன்னம்பிக்கையை வந்து நம்ம மறந்து போயிடும். அதனால் நிறைய கஷ்டங்கள் நிறைய பயணங்கள்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ நம்மளும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு திறமை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நாம் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தையிலிருந்து அந்த மற்றவர்களை ஒப்பீடு செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒப்பீடு இருக்கிறனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆரோக்கியமானதா அப்படிங்கும்போது சரியானதாக ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒப்பீடு ஒரு பக்கம் நம்ம விட இன்னும் உயரத்தில் இருக்கக்கூடியவங்கள மாதிரி உழைப்பில் உயர்ந்தவர்களை மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு ஒப்பீடு என்பது சரியானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. அப்படிப்பட்ட கருத்துக்களை நேயர்களே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள். நேரம் 11:30. எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியம் அற்றதா அப்படின்ற தலைப்பில் வந்து கேட்டிருக்கிறோம். நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்து நேயர் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேங்க.
0: நலமா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: சூப்பருங்க, அந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு கருத்தை சொல்லிடலாம்.
1: ஆமா, கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் தேவையற்ற ஒரு விடயம் தான் சார் நான் நினைக்கிறேன். எதுக்கு மத்தவங்களோட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாக்கணும் இல்லையா? அது வந்து பல்வேறு நபர்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொடுக்குது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கம்பேர் பண்ணலாம், தப்பு இல்ல. அதாவது அவங்க அவ்வளவு விஷயம் கத்துட்டு இருக்காங்க, எனக்கு பாரு இன்னும் எதுவும் தெரியல, நான் இன்னும் சூப்பரா கத்துக்கணும் அப்படின்ட்டு முற்படலாம், அது நல்ல விஷயம். பொருளாதாரத்தை வச்சு நம்ம ஒப்பிடுது அப்படிங்கறது ரொம்ப தப்பு சார். ஏன்னா நம்ம உடம்புலயே யோசிச்சு பாருங்க, 5 விரலும் ஒரே சைஸ்ல இருக்கா? இல்ல, வெவ்வேறு சைஸ்லதான் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே வேறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் வேறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். அது எதுக்கு வீணா கம்பேர் பண்ணி ஒப்பீடு பண்ணி நம்மள நாமளே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறது? நிறைய பேரு சொல்லுவாங்க பாருங்க, அவங்க வீட்டுல எவ்வளவு சூப்பரா பினான்சியலா சவுண்டா இருக்காங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே. அப்போ ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர கம்பேர் பண்ணி பேசுறதும் நம்மள நாமளே மத்தவங்களோட ஒப்பீடு பாக்குறதும் அது ஒரு மிகப்பெரிய நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டை தான் கொடுக்கும். ரேதர் நான் சிறப்பா இருக்கணும், நான் இந்த வந்து 10 வருஷத்துக்குள்ள முடிக்கணும், நான் இப்படி இருக்கணும்னு என்னுடைய பாதையை நானே தேர்ந்தெடுத்து என்னுடைய பாதையை நான் சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு எஃபர்ட்டை நான் போட்டு நான் என்னுடைய பாதையில போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்கப்பூர்வமா எனக்கு ஒரு வெற்றி கனி அப்படிங்கறத ஈட்டு தரும். அதனால எப்பொழுதுமே ஒப்பிடாதீங்க சார். ஒப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் டிராபேக் தான் கொடுக்கும். வேற நம்மள ஒப்பீடு செய்யாம நேர் கொண்ட பார்வையோட துணிந்து நின்று எல்லா விஷயத்தையும் போராடி ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு தனி சரித்திரத்தை உருவாக்கிக்கலாம் சார்.
0: கண்டிப்பா. உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.
0: நேர்களை அழகான கருத்துக்களை வந்து பதிவு

பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒப்பீடு என்பது அவசியமற்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து வாட்ஸ்அப்லயும் ஒரு நேயர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லி இருக்கிறார். குடும்பங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவது வந்து ஆரோக்கியமானது தான் என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னும், அதன் பிறகு நம்முடைய சூழல், நம்முடைய திறமை ஆகியவற்றை புரிந்து கொள்ள மற்றவர்களோட நாம் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய அழகான கருத்துக்களை நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும் அப்படிங்கும்போது, நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பு எண்ணோடு, 2966-7-1 என்ற தொலைபேசி எண்ணிலும், வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நேயர்களே. 8300-19-1901 என்ற எண்ணிலும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னைக்கு வந்து மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அடுத்த நேயர் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். ராஜேஷ், கோவை.
2: வணக்கங்க. வணக்கம்.
3: அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க நிச்சயமா சார் நம்ம பாக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூழ்நிலையில இப்ப நம்மள வந்து மத்தவங்க இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்க படிக்கும் போது ஒப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு. அடுத்தவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுறது ஓகே, ஆனா நாம நம்மள வந்து ஒப்பிட்டு பாக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்குள்ள ஒரு ஆம்பிஷன் வரும். ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும். அது ரோல் மாடலா கூட எடுத்துக்கலாமே, ஒப்பீடாக எடுத்துக்கிறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்ம செய்யணும். ஒரு ஓட்டப்பந்தயத்துல நம்ம வந்து கலந்துக்கிறோம்னா நமக்கு முன்னாடி ஓடுறவங்க எப்படி ஓடுறாங்க, அவங்க எத்தனை நிமிஷத்துல போறாங்கிறத நம்ம பார்த்தா தானே போக முடியும். நீங்க ஜெயிக்கணும்னா இன்னொருத்தரை நீங்க பார்த்துதான் போகணும். அது பொறாமைங்கிற கோணத்துலதான் வரக்கூடாதே தவிர, நாம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒரு வேலையே செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு மேல இருக்கிற இன்னொருத்தர் வந்து ப்ரமோஷன் ஆகி போறாருன்னா நம்ம யோசிக்கணும், அவங்க எதுக்காக போறாங்க, அப்ப அவங்க கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இல்ல, நம்ம கிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு நம்ம கத்துக்கணும். அதாவது ஒப்பீடு பாக்குறது நிச்சயமா நல்ல விஷயங்கள் தான். இப்ப படிக்கிற பசங்களுக்கே சொல்றேன், நாம தான் படிக்கிற பசங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனா இப்ப நானே ஒரு மாணவனா இருந்தா என்ன எடுத்த இன்னொரு மாணவன் ரெண்டு கோர்ஸ் கத்துக்கிறான், பெரிய அளவுல போயிட்டு இருக்கான், அவன் முன்னேறான்னா நானா பார்த்து ஓ அவனை மாதிரி நம்மளும் போகணும், அவங்கள மாதிரி நாம நடக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வரணும் இல்ல. அது எதுவுமே இல்லாம ஒப்பீட்டு இல்லாம இருந்தவ கஷ்டம். ஒப்பிட்டு பாக்கலாம் நிச்சயமா, அடுத்தவங்க ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனா நாம நம்மள ஒப்பிட்டு பார்த்தாதான் நம்மளால வாழ்க்கையில வெற்றிங்கிற ஒண்ணு அடைய முடியும். வெற்றிங்கிறது முன்னுக்கு போறவங்கள பின்னாடி அவங்கள ஜெயிக்கிறது தான். ஆனா அத பொறாமையா மாறக்கூடாதே தவிர, நாம வந்து அடுத்தவங்கள பார்த்து அவங்கள போலவே நடக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுல தப்பு இல்ல. நல்ல விஷயங்களுக்கு ஒப்பிட்டு நிச்சயமா பாக்கலாம்.
2: கண்டிப்பாங்க. நன்றிங்க, நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அழகான கருத்தை வந்து சொல்லி இருக்கிறீங்க. அதாவது நம்ம முன்னாடி இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது பொறாமை குணம் இல்லாம அவங்களுடைய வெற்றி எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கும்போது மட்டுமே நம்மளுடைய வழியில இருக்கக்கூடிய சில பல தவறுகளை வந்து நாம் திருத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்களை நேயர்களே இந்த நிகழ்ச்சியில நீங்களும் சொல்லலாம். அடுத்த நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கீங்க ஐயா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் ஐயா.
2: சொல்லுங்க சக்தி.
4: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஐயா, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றிங்க. இந்த கருத்து
4: போட்டி போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமப்படக்கூடாதுங்க ஐயா. அதாவது பெரிய வசதி படைச்சவங்க பெரிய மாடி வீடு கட்டினா கூட நம்ம என்னன்னா ஒரு ஓட்டு வீடாவது கட்டணும்னு நினைக்கிறேன். அதுதான் திறமை. அதை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் வந்து கோழைத்தனம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால வந்து எப்பவுமே வந்து இந்த ஒரு மாணவன் படிக்கிறாங்கன்னா அடுத்தவரோட கம்பேர் பண்ணி படிக்கணும். ஆமா, அடுத்தவன் படிக்கிறாங்கன்னா நம்ம படிக்காம இருந்தா நமக்கு தான் வாழ்க்கை நம்பினா போயிடும். அதனால வந்து என்ன சொல்றேன்னா வந்து
2: ஒப்பீடு அப்படிங்கறது கண்டிப்பா வேணும் அப்படின்றீங்களா?
4: ஆமா, இருக்கிறத கொண்டு நம்ம அதாவது போட்டி இருக்கணும் ஐயா, ஆனா பொறாம மட்டும் படக்கூடாதுங்க ஐயா. ஆமா,
2: கண்டிப்பாங்க.
4: அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி அடைய முடியும்.
2: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கு, அழகான கருத்துக்கு நன்றிங்க. கண்டிப்பா இப்போ வந்து வந்த நேயர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்பீடு என்பது கண்டிப்பாக இருக்கணுங்க, அப்போதாங்க நம்மளுடைய வளர்ச்சி என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேயர்கள் சொன்னாங்க ஒப்பீடு அப்படிங்கறது வந்து இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களுக்கு ஒப்பீடு என்பது வந்து வேண்டாம், பல விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒப்பீடு தேவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் கூட லைன்ல வந்திருக்கிறாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தங்கவேலு.
2: ஐயா வணக்கங்க.
5: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம்.
5: நினைவாயிடுச்சு.
2: கண்டிப்பா, கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து மற்றவர்களோட நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அவசியமற்றது அப்படின்னு சொல்றீங்க.
5: அதாவதுங்க அடுத்தவங்களை பத்தி நம்ம பொறாமதான் படக்கூடாதா ஒழிஞ்சு போட்டி இருந்து நம்ம முன்னுக்கு வரலாம், ஆனா பொறாமப்பட்டு முன்னுக்கு வரவே முடியாதுங்க. பொறாமப்படக்கூடாது. அவங்க நல்லா இருக்கிறாங்களா, சரி நல்லா இருக்கட்டும்பா, நம்ம அவங்க மாதிரி நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அமௌண்ட் இருந்தா மட்டும்தானே நம்ம அவங்கள வந்து மீட் பண்ண முடியும். அமௌண்ட் இல்லைங்கிற போது அவங்க செய்யற வேலையை நாம செய்ய முடியாதுங்கல்ல. அப்படி இருக்கும் போது ஒருத்தர் முன்னுக்கு வரவங்கள வந்து நம்ம வந்து ஆதரிச்சு அவங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுப்பா நானும் கூட வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப நல்லது. ஆனா வந்து பொறாமப்படக்கூடாது. அவங்க நல்லபடியா இருக்கட்டும்பா, இவ்வளவு நாள கஷ்டப்பட்டாங்க, ஒரு வேலை செய்யறாங்க, நல்லபடியா இருக்கணுங்க. அந்த மாதிரி பொறாமப்படாம இருந்து நல்லபடியா வரணும்னு நல்லபடியா இருக்கலாங்க. அதுதான் உண்மையான இது. ஒருத்தரை பட்டு பொறாமப்படக்கூடாது, அவ்வளவுதான். நம்மளுடைய கணக்கு வந்து அப்படித்தான் நான் நினைக்கிறேங்க.
2: நன்றிங்க, நன்றிங்க, அழகான கருத்து சொன்னீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்கிறாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
2: வணக்கங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் கும்பகோணத்திலிருந்து ஆர் முருகேசன்.
2: வணக்கங்க. அதாவது மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா?
6: மற்றவர்களோடு நம்ம ஒப்பிடுவது ஆரோக்கியமானதா அவசியமானதான்னு
2: கேக்குறீங்க.
6: ஆரோக்கியமானது நம்மளோட இஷ்டம், அவசியங்கிறது மற்றவங்களோட விருப்பம். இப்ப உதாரணத்துக்கு வந்து அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உன்னோட படிச்சவன் எப்படி இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஊர் சுத்திட்டு இருப்போம், அவன் பெரிய வேலையில இருப்பாப்ல. அப்ப அவங்க அவங்களோட வச்சு நம்ம ஒப்பிடும் போது நம்மளும் அவங்களோட அவங்கள மாதிரி வரணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அப்ப வரும். நமக்கு முன்னாடியே வரும். இருந்தாலும் அப்ப நமக்கு இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்ப விளையாடுற வயசு தானே வரும், நமக்கு
2: விளையாட்டுதான் வரும்,
6: விளையாடுதான் வரும். அப்ப அவங்க அம்மா சொல்லும் போதுதான் நமக்கு புத்தியில எட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மற்றவங்களோட ஒப்பிடும் போதுதான் நமக்கு அறிவு அதிகமா வருங்கிறது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றிங்க. அழகான கருத்தை சொன்னீங்க. அதாவது மற்றவர்களோட ஒப்பிடும் போதுதான் நம்மளுடைய நிலையை வந்து உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்ற கருத்துக்களை நேயர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு அழகான டாபிக், அழகான நேயர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். அடுத்த தன்னுடைய கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா. வணக்கம்.
1: சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: ஓகே, அந்த சூப்பரான கருத்துக்களோட வந்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம்.
1: சொல்லுங்க சார். என்ன கேட்டா நம்ம அது அவங்க இன்னொருத்தரை பத்தி நம்ம நினைக்கிறதெல்லாம் அவசியமற்றதா சார். நம்ம உழைப்பு நம்மள எண்ணிட்டு நம்ம கை கால் நல்லா இருந்துச்சுன்னா தான் சார் நம்ம முன்னேற முடியும். நம்ம இன்னைக்கு செய்யற காரியத்தை இன்னைக்கே செய்யணும் சார். அது நாளைக்கும் தள்ளி போட கூடாதுங்க சார். அந்த சோம்பேறித்தனமா இருந்தாக்க நமக்கு முன்னேறவே முடியாதுங்க சார். இன்னொருத்தர் எப்படியோ நல்லா வாழறாங்களேன்னு சொல்லி நம்ம பொறாமப்பட்டுட்டு காரியம் இல்ல சார். நம்ம உழைப்பு நம்ம கையில இருந்துச்சா நம்ம முன்னுக்கு வரலாங்க சார். எந்த தொழிலா இருந்தாலும் அதை என்னைக்கு செய்யணும் நினைக்கிறது அன்னைக்கு செஞ்சு முடிச்சுக்கணும் சார். அப்ப நம்ம உழைப்பு நம்ம கையில இருந்தா முன்னேறலாங்க சார். இதான் என்னோட கருத்துங்க சார்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கங்க.
1: தேங்க்யூ.
0: அழகான கருத்துக்களை நேயர்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கும்போது 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966 7811 என்ற தொலைபேசி எண்ணிலும், 8300 119 1018 என்ற அலைபேசி எண்ணிலும் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். நேர்கள் இன்றைக்கி வந்து நிறைய தங்களுடைய அழகான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா அவசியமற்றதா அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றியோர்களைப் போலவே நம்ம வாழணும் என நினைப்போம். அந்த ஒப்பீடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு பின்னடைவை ஒரு பக்கம் ஏற்படுத்தினாலுமே நம்முடைய நம்மை தாண்டி முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களோட நம்ம ஒப்பிடும்போது நமக்கு ஒரு ஏணிப்படியாக இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவசியமானதாகவும் ஒருபோது இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படிப்பட்ட பல நிலைகள் இருந்தாலுமே இன்றைக்கி நேயர்கள் அழகான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்வது வந்து ஆரோக்கியமானதா அவசியமற்றதா அப்படிங்கிற கருத்தை நேர்கள் அழகாக தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதாவது ஆரோக்கியமானது அப்படின்னு கூட சொன்னாங்க, அவசியமற்றது அப்படின்னு கூட சொன்னாங்க. நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நடந்தால் சில சமயங்களில் நமக்கு உயர்வை வந்து தந்தாலுமே பல சமயங்களில் அதில் முன்னேற்றம் இல்லை என்றால் மன உளைச்சலும் தாழ்வு மனப்பான்மையும் தேவையில்லாத ஒரு கவலையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மை விட இன்னும் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமும் அப்படி ஒரு உயர்வை எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். நம்மளுடைய தனித்துவத்தை எப்போதுமே உணர்ந்து நம்மை நாமே ஒப்பிட்டு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை அடுத்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர், உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், சரியா தவறா. 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் கிளாசிக் டூயட்ஸ் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமுழு வடுகமொழி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள் வழங்கும் உரை. வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. தொடர்ந்து 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 நினைத்தாலே இணைக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். செயற்கை கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: நான் நித்யா பேசுறேங்க, ஃபிங்கர் போஸ்ட்ல இருந்து.
0: சொல்லுங்க நித்யா, ஸ்நேகதிய நிகழ்ச்சியில நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆமாங்க, நம்ம இந்த டீனேஜ் பொண்ணுங்க எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, பேரண்ட்ஸ். அதுல வந்துட்டு நம்ம பொண்ணுங்களுக்கு வந்துட்டு சில டைம் ஒயிட்டு படும், அதை சொல்றதுக்கு சங்கடப்பட்டு நம்ம பாப்போம். யாரும் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கு வீட்டு ரெமெடி நான் ஒண்ணு சொல்றேங்க. சோற்றுக்கற்றால இருக்கு இல்லைங்களா,
0: ஆமாங்க,
1: அதுல அந்த உள்ள அந்த பல்ப்பு மாதிரி நுங்கு மாதிரி வெள்ளையா இருக்குங்க, அதை எடுத்து ஒரு 15 நாள் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம காலையில வெறு வயித்துல கொடுத்தோம்னா அந்த ஒயிட்ன்றது படவே படாதுங்க குழந்தைங்களுக்கு.
0: பொழுதுபோக்கு என்னங்க? அப்படியா? ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருக்குங்களா?
1: போடுங்க, உங்களுக்கு பிடிச்சதே எனக்கும் பிடிச்சது மாதிரி தான் போடுங்க.
0: அப்படியா?
1: ஓகேங்க,
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாம். தேங்க் யூ சோ மச்.
1: ஓகே, தேங்க் யூ மேம்.
0: நேர்களே, நித்யா அவங்க ஒரு சூப்பரான ஆரோக்கியம் சார்ந்த ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நேர்களே, ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பெண்கள் கலந்துகிட்டு அவங்களுக்கு தெரிந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதோட இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு நேயர் மஞ்சு, அவங்க கோத்தகிரியில இருந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாலையில் எழுவதே வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகாலையில் இருந்தா பெரிய சவாலான விஷயமா நினைக்கிறாங்க, பட் அது ஒண்ணுமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்க எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி வந்து நீங்க அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ மஞ்சு. ஓகே, அடுத்த காலர் கூட லைன்ல இருக்காங்க, அவங்களோடையும் பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்தீங்க?
1: நாங்க குன்னூர்ல இருந்து பேசுறோமா, ராதா பேரு.
0: சொல்லுங்க ராதா, என்ன பண்றீங்க?
1: நானே பெருசா சொல்றதுக்கு நல்லா செல்ஃப் இன்ட்ரோடியூஸ்னா, எஸ்பி லைஃப்ல இருக்கேன், ஸ்டார் ஹெல்த் பண்ணிட்டு இருக்கேன், டெலிகால் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி சீட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். சொல்ல சுருக்கமா சொல்ல போனா பயங்கர ஹார்ட் ஒர்க்.
0: பெருசா சொல்றதுக்கு என்ன, இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்கீங்களே.
1: மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்கள குழந்தை மாதிரி லவ் பண்ணி அவங்கள அரவணைச்சாதான் பெஸ்ட், சரிங்களா?
0: பெற்றோர்களை பாதுகாக்கணும்.
1: அதுக்கு மீறியும் அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப ஒரு டைம்ன்றது ஒரு பொன் போனது. அது நம்ம மிஸ் பண்ண கூடாது. கிடைக்கிற கேப்ல என்ன வேணாலும்
0: விரும்பி செய்யணும் அப்படிங்கறீங்க.
1: இஷ்டப்பட்டு மனதளவுல இஷ்டப்பட்டு லவ் பண்ணி செய்யணும். அப்பதான் டயர்டும் தெரியாது, வழியும் தெரியாது. எல்லாருக்கும் எப்படி சொல்றது, ஆவாரம் பூ, இட்லி பொடி, பிரண்டை இட்லி பொடி, முருங்கை இலை இட்லி பொடி, அந்த மாதிரி ஒரு 25 வகை பண்ணுவேன். அது இல்லாம சோப்பு, சோப்பு வந்துட்டு நீங்க என்ன மாதிரி சோப்பு கேட்டாலும் பண்ணி கொடுப்பேன். அது இல்லாம ஆலுவேரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது இல்லாம ஊறுகாய் வகையில நீங்க நான்வெஜ் கட்டாலும் சரி, வெஜ் கட்டாலும் சரி, அதுக்கப்புறம் பல்பொடி, ஹோம்மேட் பல்பொடி, எல்லாமே எந்த இது ப்ரிசர்வேஷன் இல்லாம வீட்லயே தயார் பண்றது. ஒரு ஒரு செகண்ட் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவ்வளவு அழகா என்னோட லவ் பண்ணி நான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கறதுனால நான் ஜெயிச்சுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன்.
0: ஓ, அந்த கேப்ல இப்ப இங்கும் போன் பேசி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டீங்க அவங்களோட இந்த மாதிரி.
1: அதுதான் மெயினா எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது லவ் பண்ணி செய்யுங்க, அவ்வளவுதான்.
0: ஓகே, பரவாயில்ல, சூப்பரான இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. அதுலயும் இங்கும் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கும் வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க, பெண்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பெற்றோர்களை பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயம் செய்யற தொழிலை செய்யற எந்த விஷயத்த செஞ்சாலும் அதை விரும்பி செஞ்சா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சலிப்பு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, ப்ளே பண்ணிடலாம்.
1: எனக்கு பிடிச்ச பாடல்
0: ஏதாவது மெலடி சாங் பிளே பண்ணிடலாமா?

நேரம் சரியாக 12:28 50 நொடி ஆயிடுச்சுங்க. சிநேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிந்த நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நேயர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க, ஷீபா அப்படின்னு. அவங்க வந்து பெண்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சீக்கிரம் எழுந்திருக்கணும், அது முதல் விஷயம், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நேர நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து முன்கூட்டியே திட்டமிடுதல் அப்படிங்கிறது தான் அந்த நேர நிர்வாகம் அப்படிங்கிறது அடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நாளைக்கு இந்தந்த விஷயங்கள் செய்யணும், நம்ம ருட்டீன் ஒர்க் என்ன அப்படிங்கறத முன்னாடியே தீர்மானிச்சு அதுக்கான சரியான திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வார இறுதி நாட்களுக்கான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யறது, அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற முறைப்படி ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது சமையல் செய்யும் போது சலவை எந்திரத்தில் அப்படியே துணிகளை துவைக்கிறது, அந்த ஒரே நேரத்தில் பல வேலைகளை அப்படியே மல்டி டாஸ்கிங்காக அப்படியே செய்யறது நேரத்தை மிச்சப்படுத்துறதோட நம்மளோட வேலைகளையும் சீக்கிரம் முடிக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒத்தி வைப்பதை தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு அப்படிங்கிறத தள்ளி போடுறத வந்து தவிர்க்கணும், அது வந்து பெண்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஷீபா. உங்களுக்கான பாடல் இதோ.

0: வணக்கம் சிநேகிதியே.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் ரோஸ்லின் உபதிலையிலிருந்து பேசுறேங்க, நீலகிரி.
0: ஓகே ரோஸ்லின் மேம், என்ன பண்றீங்க?
1: மேம், நாங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க மேம், உங்களோட பொழுதுபோக்கு.
1: எங்களுடைய பொழுதுபோக்குன்றதுக்கு இல்ல, பொழுது வீணா போக்க கூடாதுன்னு சொல்லி வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே, டெய்லரிங். இல்ல இல்ல, டெய்லரிங் பண்ணும்போதே ஒரு சிலர் இப்படி பாடல் கேட்டுட்டு பொழுது.
1: உண்மையா உண்மையா, நான் கொஞ்சம் நிறைய இது கேட்பேன், ஃபாதருங்க ஸ்பீச் கேட்பேன்.
0: ஓகே,
1: எனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட், அதனால அதை தான் கேட்டிருப்பேன். கேட்டுட்டு ஏதாவது சாங்ஸ் ஏதாவது போட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
0: அப்படிங்களா, சொல்லுங்க மேம். எனக்கு ஸ்நேகிதியே ப்ரோக்ராம்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுனு, ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா எல்லா வகை காற்றிலும் தூற்றி கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா வழிகளிலும் போகாது, ரெட்டை நாக்கு கொண்ட பாவிகள் தான் அவங்க அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கிடைக்கிற காற்று எல்லாமே தூற்றி கொள்ள கூடாது இல்லையா, எது நல்லதோ அதை நம்ம செய்யலாம், எல்லா காற்றிலையும் தூற்றி கொள்ள கூடாதுன்றத நான் நேகிதிகளுக்கெல்லாம் சொல்றதுக்கு விரும்புறேன்.
0: கிடைக்கிற சரியான வாய்ப்பை சரியான சமயத்துல நம்ம சூஸ்
1: பண்ணணும். அது அதாவது நல்லத மட்டுமே பயன்படுத்தணும், எல்லா கெட்ட வழிகளும் நமக்கு ஓபனா தான் இருக்கும். நம்ம வந்து எல்லாமே நல்லதுதான் நினைச்சு நம்ம போயிர கூடாது, நல்லத மட்டும் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும்.
0: ஓகே, கிடைக்கிற வாய்ப்புல சரியானதை எடுத்துக்கணும் அப்படிங்கறீங்க.
1: ஆமா ஆமாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருக்கா?
1: எனக்கு பிடித்த பாடல் ஒவ்வொரு பூக்களும் மீட்டர் பாடல்.
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாமா?
1: Okay.
0: Okay, ma'am. Thank you so much.
1: Thank you.

0: ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில இருந்து கேட்ட பாடலோடு சிநேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பெண்கள் கலந்துகிட்டு அவங்களுக்கு தெரிந்த குறிப்புகள், கருத்துக்கள், தகவல்கள் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியோட சிநேகிதியா நம்ம வந்து ராதா கால் பண்ண ராதா
1: ஸ்ரீபிரியா அவர்களின்
0: பாட்டுகிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி
1: தமிழில் செய்திகள்
0: தொடர்வது தமிழில் செய்திகள்
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவைகள் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதையடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதையடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற

0: திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்ற

இதற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்பு

0: Benchmark domestic equity indices were trading on a negative note during the afternoon session today. The Sensex dipped 239 points to 78,400, while the Nifty slipped 281 points to 24,493 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:10. வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கும் நேரம் இது. முதல் பாடலாக ஹிந்தி மொழி பாடல் உங்களுக்காக. உதித் நாராயணன், அனுராதா பட்வால் குரல்களில்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

கேட்ட பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேரம் இப்போது 1:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

ஜி வேணுகோபால், சுஜாதா வாய்ஸில் அகலே அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களுக்கு நினைவு. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 வரை நடைபெறவுள்ளது. வரும் 13 முதல் 23 வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
3: என் பெயர் சேலை. கேரட், பீன்ஸ், இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்கை போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3,00,000 கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
4: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானி கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று இரவு 7:30 நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோதவுள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15 திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18 முதல் 28 வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல் துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி FM 101.8 நேரம் 1:55. திரைகானம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த நோய் பத்தின அவேர்னஸ், இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
4: வணக்கம்.
3: இந்த புற்றுநோய் தினம் எதனால முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது?
4: அதாவது இந்த புற்றுநோய், உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் நீங்க சொன்ன மாதிரி 1 அனுசரிச்சுட்டு வராங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா, நிறைய பேருக்கு வந்து இந்த நுரையீரல் புற்றுநோயை பத்தி தெரியறது இல்ல. சோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து தெரியறதில்ல. ஸோ இதை வந்து அவங்களுக்கு டீச் பண்றதுக்காக தான் இந்த உலக புற்றுநோய் தினத்தை கொண்டு வந்தாங்க.
3: இந்த புற்றுநோய் தினத்துக்கு முக்கியமா வந்து என்னென்ன விழிப்புணர்வு நீங்க கொடுக்குறீங்க?
4: புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப

0: லங்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கு, ஒரு சிம்டம் காமிக்குதுன்னு போதே அவங்க வந்து சிடி ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான கதிர்வீச்சு கொண்ட சிடி ஸ்கேன் வந்து உங்களோட உயிரையே காப்பாற்றும். ஸோ நீங்கள் இதனால சிடி ஸ்கேன் எடுக்க பயப்பட வேணாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்தலாம். அதே மாதிரி அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்களா, ஸோ ஸ்மோக் பண்ணுறனால இவ்வளவு தொந்தரவுகள் வருது, பண்ணாதீங்க. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷனில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அதோட அவேர்னஸ் தெரியாது. ஒர்க் பண்ணும் அது மட்டும்தான் அவங்களோட கவனத்தில் இருக்கும். அதனால அங்கே வர நச்சுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிகிச்சை எல்லாம் தராங்க, அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சொல்லித்தரதா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காகத்தான் இந்த நுரையீரல் புற்றுநோய் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது.
1: ஓகே, இப்போ இந்த புற்றுநோய் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா எனக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும்?
0: அதாவது இனிஷியலா நமக்கு வந்து இந்த மாதிரி நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அதுல இனிஷியலா தெரியறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இருமல் இருக்கும், இருமி இருமியே டயர்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, ரொம்ப மூச்சு வாங்குறது. அதுக்கப்புறம் சளிகள் வெளியே வரும்போது அதோட சேர்ந்து ரத்தமும் வரும், அதாவது லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வறட்சியை ஃபீல் பண்ணுவாங்க தொண்டையிலலாம், அடிக்கடி விக்கல் கூட ஏற்படும். ஒரு சிலர் அப்படியே கொஞ்ச நாள் ஆகும்போது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா செஸ்ட் பெயின் வரும், அப்புறம் கொஞ்சம் டைட்னஸ் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் நுரையீரலில் அதிகமாக சளி சேர்ந்து ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜஸ், அதாவது உங்களுக்கு புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்போது பார்த்தீங்கன்னா எலும்புகளில் வலி வரும், அதே மாதிரி தலைவலி வரலாம், மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸே மாறிடும், கொஞ்சம் கோவப்படுறது அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் கூட ஏற்படலாம். அடுத்து வயிறு வலி அதிகமாக வரலாம். இது எப்போ வரும்னா அந்த கேன்சர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த மாதிரி வரும். அப்புறம் லிவரில் எல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் குடல்களில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், மஞ்சக்காமாலைகள் வரும் அடிக்கடி, வெயிட் லாஸும் அடிக்கடி நடைபெறும். ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு சிம்டம். ஸ்டார்டிங்ல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பிரெத்லெஸ்னஸா ஃபீல் பண்றதும், அதிகமா சளி வரதும், இருமிக்கிட்டே இருக்கிறதும், என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் உங்களுக்கு இது வந்து குறையவே குறையாது. ஸோ அதுலயே நம்ம வந்து போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்ப இந்த லங் கேன்சர் வந்து என்னென்ன சூழ்நிலையினால நமக்கு ஏற்படுது?
2: குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு மெயினா, அதாவது ஆக்டிவா இப்ப அவங்க ஸ்மோக் பண்றாங்கன்னா அதுல 85-87% பேர் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கால பாதிக்கப்படுறாங்க. அதாவது அவங்களே ஸ்மோக் பண்ற ஆக்டிவ் ஸ்மோக்னால. பாசிவ் ஸ்மோக் அதுல வந்து பாத்தீங்கன்னா 3-5% அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது வயசானகும்போது நமக்கு இந்த லங் கேன்சர், அதாவது பொல்யூஷன்லயே வாழ்ந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஓல்டேஜ் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் ஃப்ளோ, அதாவது ஏர்வேன்னு சொல்லுவோம் இல்லையா, மூச்சு வாயிலிருந்து நம்ம நுரையீரலுக்கு வர வரைக்கும் உள்ள மூச்சு குழாயில ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் நமக்கு வந்து லங் கேன்சர் வரும். ஏன்னா நமக்கு வந்து சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போகாத போது அங்க வந்து சளிகள் தேங்க ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் ஆகும், அதனால கூட வரலாம். இன்னொன்னு பொல்யூஷன் சொல்றோம், ரொம்ப பொல்யூஷன்லயே இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கும் இது வரலாம். அதே மாதிரி டிபின்னு சொல்லுவோம் இல்லையா, லங் டியூபர் க்ளோசஸ், அதனாலயும் வரலாம். இன்னொன்னு ஃபேமிலி ஹிஸ்டரி, ஃபேமிலி ஹிஸ்டரி யாருக்காவது இருந்திருந்தா, இது ரொம்ப ரேரு, ஸோ அவங்களுக்கும் வரலாம். ஃபேமிலி ஹிஸ்டரின் போது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒன்னாவே இருப்பாங்க, ஸோ அவங்க இருமும் போது இவங்களுக்கும் வரலாம், அவங்க தும்பும் போது இந்த மாதிரி பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு டயட், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க, ரொம்ப புகையிலேயே சமைச்ச உணவுகளையே

0: சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு.
1: இப்ப இந்த ஆஸ்துமா சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
0: வர வாய்ப்புங்கிறத விட இந்த பிரச்சனை வந்து சிவியர் ஆகாம இருந்தா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, அவங்க பிரீத்திங் ப்ராப்ளம், பிரீத்திங்கை வந்து அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கலன்னும் போது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலான பிரீத்திங் எக்ஸசைஸ் இல்லை மெடிக்கேஷன்ஸ் அதுலேயே நம்ம கிளியர் பண்ண பார்க்கணும்.
1: லங் கேன்சர் அட்டாக் ஆனவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு எத்தனை மாதங்கள் அல்லது ஆண்டுகள் தேவைப்படும்?
0: லங் கேன்சர்னும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் டாக்டர் கொடுக்குற எல்லா மெடிக்கேஷனையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 1-2 வருடங்களுக்குள்ள கொஞ்சம் ரெக்கவர் ஆக வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போ இந்த லங் கேன்சரை வந்து ஆரம்பத்திலே கண்டறிய, அதாவது வந்து எனக்கு இப்போ சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆரம்பத்தில் வந்து நான் பார்த்துறேன். ஒரு சில பேர் சிம்டம்ஸை வந்து கேர் பண்ணிக்காம கொஞ்சம் முத்தின ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன டயக்னோஸ் பண்ணி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
0: இது பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எடுத்து எவ்வளோ ஸ்பூட்டம் கலெக்ஷன்லேருந்து என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பூட்டம் சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம், அதாவது அவங்களுடைய பிளேட்டிலெட்ஸ் கவுண்ட் எப்படி இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்கு, போன் மேரோ எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். பிளட் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எடுப்பாங்க, பயாப்சி மெயினாக பார்த்தீங்கன்னா பயாப்சி எடுத்து அந்த லங் டிஷ்யூவை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி மூலியமாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா பிராங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஏர்வேவை செக் பண்ணுறதுக்காக அந்த பிராங்கோஸ்கோப்பி யூஸ் பண்ணுவாங்க, அது மூலியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நான் என்ன மெடிக்கேஷன் எடுத்தாலும் எனக்கு வந்து கம்மி ஆகிறதே இல்லை அப்படின் போது இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: சோ இப்ப இந்த லங் கேன்சருக்கு வந்து நம்ம மெடிடேஷன் இல்லாம சர்ஜரியும் பண்ணலாங்களா?
2: அதாவது லங் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி பண்ணலாம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ரீ லைஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே ஏதாவது காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, இந்த லங் கேன்சர்ல என்னென்ன, அந்த லங் கேன்சர் இருக்கு அதோடயே நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி ஏர்வே வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதாவது என்ன சொல்றதுன்னா, மூச்சு விட சிரமமா இருக்கும். அது ஒன்று. நம்மளோட நுரையீரல் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அது ஒன்று ஆகலாம். இல்லைன்னா ப்ளீடிங் ஆகும், அடிக்கடி காய்ச்சல் வரும், நிமோனியான்னு சொல்லுவாங்க, நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நுரையீரல் எல்லாம் போய் ஃப்ளூயிட் கலெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேர்ந்துரும். இல்லைன்னா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லங் கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லா விதமான இன்ஃபெக்ஷனும் நமக்கு சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும். ஃப்ளூயிட் வந்து ஓவர்லோட் ஆகும் நம்ம நுரையீரல்ல. ஸோ கடைசியா நமக்கு வந்து அந்த டெத், அதாவது இது வந்து நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
1: இப்ப இந்த லங் கேன்சர்ல வந்து எத்தனை நிலைகள் இருக்குதுங்க?
2: இதுல பாத்தீங்கன்னா 4 நிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டியூமர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லோக்கலைஸ்டு ஒரு பார்ட் லங்ல வந்து ஒரு பார்ட்ல தான் இருக்கும். எந்த ஒரு லிம்ப் நோடு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது பிலோ 3 சென்டிமீட்டர் கீழே தான் இருக்கும் சரௌண்டிங் ஏரியால. அடுத்து ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா இதுல வந்து லைட்டா லிம் நோட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த லோக்கல் ஆர்கன்ஸ், இந்த சேம் சைடு செஸ்ட், இந்த டிஷ்யூ எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 3 பாத்தீங்கன்னா டியூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் நியர்பை அந்த ஸ்ட்ரக்சர்ல, அந்த லிம்ப் நோட்ஸ்ல, அங்கெல்லாமே பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட், ட்ரக்கியா. அப்படின்னா ட்ரக்கியாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூச்சு குழாயின்னு சொல்லுவோம் அதுல. அதுக்கப்புறம் லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம் அந்த, அதுல எல்லாமே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு ஸ்டேஜ் 4 பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நுரையீரல் அஃபெக்ட் ஆயிருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி, அப்புறம் கீமோ தெரப்பி, எல்லாருமே கேள்விப்பட்டது தான். இதுல சர்ஜரி பாத்தீங்கன்னா லோபெக்டமின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு லங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைலோபெக்டமின்னு சொல்லுவோம், அதை பைனா ரெண்டு லோப்ஸையும் வந்து எடுக்கிற மாதிரி லங்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. நியூமனெக்டமி அப்படின்னு பண்ணுவாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா என்டையர் லங்கையே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. செக்மெண்டெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லங்ல வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு, அது வந்து ஒவ்வொரு பார்ட் பார்ட்டா இருக்கும், அதுல ஒரு பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அந்த நியோபிளாசம்ன்றத வந்து ஒரு ரேடியேஷன் தெரப்பி மூலமா அதோட சைஸை கம்மி பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய சிம்டம்ஸை கம்மி பண்ண நமக்கு உதவும், அதாவது இந்த செஸ்ட் பெயின் வர்றது, அதுக்கப்புறம் மூச்சு திணறது, இருமல், இதெல்லாம் கம்மி பண்றதுக்காக ரேடியேஷன் தெரப்பி பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கீமோ தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க, அது நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா கீமோ தெரப்பி.
1: இப்ப நீங்க சொன்ன அந்த தெரப்பில வந்து நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்களா?
2: ஆமா, இப்போ சர்ஜரி பண்ணும்போது நமக்கு பெயின் வரும், பிளட் கிளாட் மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் நிமோனியா வர சான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டிவிடி அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரேடியேஷன் தெரப்பி பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆவாங்க, அவங்களுடைய இன்டேக், நியூட்ரிஷன் இன்டேக்கும் ரொம்ப கம்மி ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அவங்களுக்கு ஈஸியா இந்த கஃப், நிமோனைட்டிஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். இதே கீமோ தெரப்பின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, ரொம்ப டயர்டாவே இருப்பாங்க, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, அனிமிக் ஆயிருவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்னால ஒரு சைட் எஃபெக்ட். இது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லங் கேன்சர் வரவங்களுக்கு அந்த மசாஜ் எல்லாம் கொடுப்பாங்க, எதுக்காகனா இந்த விட்டமின் ஹெர்பல் மெடிசன் அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெர்பல் தெரப்பியோட நம்ம வந்து கீமோ தெரப்பி எடுக்கும்போது 42% வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கு. அதாவது வெறும் கீமோ தெரப்பியை பண்றதை விட 42% அதிகமாகவே நமக்கு வந்து ரெக்கவரி கிடைக்குது.
1: ஸோ இப்போ இந்த லங் கேன்சர் அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்?
2: ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக எடுக்கலாம், டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, நிறைய பூண்டு, கார்லிக்கு, ஃபிஷ், ஆயிலு, இந்த மீன் வகையை சேர்ந்த இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். டீ, காஃபி அந்த மாதிரி எடுத்துக்காம ஒரு கிரீன் டீயோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம்.
1: இப்போ இந்த லங் கேன்சர் வராம வந்து நம்ம எப்படி நம்ம தடுக்கலாம்?
2: முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறதை நிறுத்தணும், அது ஒன்று. இன்னொன்று, நம்ம என்விரான்மெண்டல்ல எந்த விதமான பொல்யூஷன் நமக்கு இருக்கு அதை வந்து நம்ம தான் டேக் கேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கணும். மாஸ்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த டஸ்ட்ல வேலை செய்யும்போது நிறைய கொஞ்சம் அடிக்கடி வந்து ஃபிசிஷியன் ஒப்பீனியன் வாங்கி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி அந்த சத்து உள்ள உணவுகளையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது பிரைமரியா இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதே நமக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அடிக்கடி செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறது, எம்ஆர்ஐ எடுக்கிறது, அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது, அதெல்லாமே பண்ணலாம்.
1: இந்த ஆண்டோட கருப்பொருள், உலக நுரையீரல் புற்றுநோய் தினத்திற்கான 26 ஆண்டோட கருப்பொருள் பத்தி சொல்லுங்க.
2: இந்த வருஷம் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு, அப்புறம் தடுப்பு மற்றும் முன்கூட்டியே கண்டறிதல் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வருஷம் தீம் கொடுத்துருக்காங்க. நுரையீரல் புற்றுநோயை எப்படி வெல்றதுங்கிறது தான் இந்த ஆண்டோட கருப்பொருள். அதாவது விழிப்புணர்வுங்கிறது இதை பத்தி தெரியாதவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும், இந்த மாதிரி பொல்யூஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆனால் உங்களுக்கு நுரையீரல் புற்று பாதிப்பு எவ்வளோ வரும், அதெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம். அதாவது ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல போய் நம்ம இதற்கான விழிப்புணர்வு கொடுக்கலாம். தடுக்கிறது முன்கூட்டியே நம்மளே நம்மளையே பாத்துக்கிறது, அதாவது நிறைய விட்டமின் ஃபுட் எடுத்துக்கிறது, பொல்யூஷன்ல அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்ம தடுக்கிறோம். முன்கூட்டியே அறியறதுக்கு அடிக்கடி நம்மளுடைய நுரையீரல் நிபுணரை சந்திச்சு நுரையீரல் எந்த விதமான லெவல்ல இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா இதுதான் இதோட தீம்.
1: ஸோ இவ்வளோ நேரமா உலக புற்றுநோய் தினம் விழிப்புணர்வு குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க மேம்.
2: தேங்க்யூ.
0: மருத்துவமலர் நிகழ்ச்சியில் இதுவரை உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் KS ஸ்ரீதேவி, நிகழ்ச்சி அமைப்பு R ராஜ்குமார், அமைப்பில் உதவி KS ஸ்ரீதேவி.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் அருகாவூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான், திருவாரூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நன்னிலம், செய்யாறு, சின்னக்கல்லாறு, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், சின்கொனா, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், ஜெயங்கொண்டம், குடிதாங்கி, செஞ்சி, பெலாந்துறை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, புதுச்சேரி, திருவள்ளூர், குன்றத்தூர், நாலுமுக்கு, பொன்னையணை, உப்பாசி, திருவாரூர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோவில், பேசின் பாலம், சோழிங்கநல்லூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேந்துறை, சைதாப்பேட்டை, அமைந்தகரை, மேலாலத்தூர், முகழிவாக்கம், சோலையாறு, திண்டிவனம், அகரம்சீகூர், பூண்டி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், தரங்கம்பாடி, மீனம்பாக்கம், வாலாஜா, எரையூர், சேந்துறை, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அம்மூர், ஆவடி, காட்பாடி, சென்னை எம்ஜிஆர் நகர், செம்மேடு, மணல்மேடு, அடையார், வெம்பாக்கம், திருநின்றவூர், குடியாத்தம், ஆற்காடு, பார்வுட், பெரியாறு, கொரட்டூர், உத்தரமேரூர், புதுச்சத்திரம், ஊத்து, செங்குன்றம், வடபழனி, புழல், பாண்டவையர் தயலை, அயனாவூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொத்தவாச்சேரி, பன்ருட்டி, தாமரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, தேக்கடி, ஷோலிங்கர், வளசரவாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், அவலாஞ்சி, கடலூர், கீழணை, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் வேறுபட்டு காணப்பட்டது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அதாவது கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. தென்மேற்கு இலங்கைக்கு அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் நின்று பலத்த இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 20.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 7 தேதி வரை காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:30 நொடி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய 700
4: திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டடத்தினை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திண்டுக்கல்லில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டினார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நிலையத்தில் நேரம் சரியாக 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: தொடர்வது ஹலோ ஊட்டி. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரையிசையை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கூட எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஓகே, யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது, என்ன ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அவர்கள் பாடல்களை எல்லாம் எழுதி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் ரொம்பவே அவளோட இருப்பீங்க. ஓகே, நானே சொல்லிடுறேன் இன்னைக்கு யாருடைய பாடல் தொகுப்பு அப்படிங்கிறதையும், அதாவது இவர் தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் அடுத்தடுத்து கேட்டு ரசிக்க போகிறீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என் கே கந்தசாமி அப்படிங்கிறவர் நரசிபுரம் கோவை மாவட்டத்திலிருந்து நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வரப்போகுது. நேயர்களே, இதே மாதிரி நீங்களும் ஒரு சொல் தெரிய இசைக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமாக தேர்வு செஞ்சு எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்ம அந்த பாடல்களெல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட், உதகமண்டலம், ஒரு சொல் திரை இசை பகுதி அப்படின்னு சொல்லி மேலே வந்து ஹெட்டிங் போட்டு எங்களுக்கு பாடல்களெல்லாம் எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரியிலையும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் ஒரு சொல் திரைசைக்கு எழுதி அனுப்பலாம். ஓகே, அப்படி சூப்பராக இப்போ ஒரு முதல் பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது UTFM 101.8, இங்கு எல்லாமே சமகிட்டு.
1: மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா?

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: ஸ்டுடியோல டைம் சரியா 3:09 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பிக்கிறாரு NK கந்தசாமி அப்படிங்கிறவர். நரசிபுரம் கோவை மாவட்டத்திலிருந்து இவர் பாடல்கள் எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நீங்க அடுத்தடுத்து ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. அடுத்த பாடலாக அப்படி சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வீட்டிங்களா இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:13 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் என்கே கந்தசாமி அப்படிங்கிறவர் கோவை மாவட்டம் நரசிபுரம் அப்படின்ற இடத்துலேருந்து மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்களெல்லாம் அழகாக தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

மடையா அட மடையா மாங்கா மடையா தலைமுழுகிட்டேன்னு நீ சொன்ன தலைமுழுகாம அவன் இருக்கிறாளேடா கிணறு வெட்ட பூதம் கிளம்பினா மாதிரி டைவர்ஸ் ஆக வேண்டிய நேரத்துல டெலிவரி ஆயிட்டா கேஸ் சூட் கேஸ் தாண்டா நான் வக்கீல பாப்பேனா வைத்தியன பாப்பேனா வைதாவை வாங்குவேனா மாங்காய வாங்குவேனா முட்டாளே 30 பைசாவுக்கு 3 கொடுக்கறானே எளிய சாதனம் அதை யூஸ் பண்ணாம கேஸ லூஸ் பண்ணிட்டேடா.

தேவையா? எனக்கு தேவையா? எட்டு கட்டளைய உடப்புல போடு, எடுத்த கேஸ் கட்ட கிடப்புல போடு, பொண்டாட்டி கால புதையல்னு விழு, புடவைய தோய், பாத்திரம் தேய், பாலூட்ட கத்துக்கோ, தாளாட்ட கத்துக்கோ, உன்ன நம்பி பட்டது போதும் கெட்டது போதும், போறேன்டா நான் ஊருக்கு, ஆயிரம் வேலை தலைக்கு மேல ஆளை விட்டா போதும்டா சாமி.

ஸ்டுடியோல டைம் சரியா 3:20 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் கோவை மாவட்டம் நரசிபுரம் பகுதியிலிருந்து NK கந்தசாமி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு அழகா பாடல்களெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகா பாடல்களெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம அடுத்தடுத்து ஜாலியாக கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:29 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா அப்படின்ற ரேபிட் ஃபயர் ரவுண்டு வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்குது ராஜேஸ்வரி. நம்ம நிறைய நேயர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு அப்படியே பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்திரலாமா?
1: ஓகே தாஃபிக், கேள்விகள்லாம் ரெடியா இருக்கா?
0: கேள்விகள்லாம் அப்படியே ரெடியா இருக்குது. பதில் சொல்றதுக்கு நேயர்கள் ரெடியா இருக்கறங்களா அப்படிங்கறத பாத்திரலாமா?
1: அவங்க ரெடியா வந்துகிட்டே இருக்காங்க, வந்த வண்ணமா இருக்காங்க.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும், மாலை வணக்கம்ங்க.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவில்பாளையத்துல இருந்து துரையன்.
0: துரையன் எங்க இருந்துங்க?
1: கோவில்பாளையம்.
0: கோவில்பாளையம்
2: பேசுறீங்களாங்க?
0: சரிங்க சரிங்க, ஓகே. அப்படியே க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கறோம், பதில் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சரிங்க, சயின்ஸ் சம்பந்தமா சில க்வெஸ்சன் எல்லாம் கேக்கட்டா?
2: ஹலோ,
0: சயின்ஸ் சம்பந்தமா, அறிவியல் சம்பந்தமா சில க்வெஸ்சன் கேக்கட்டுங்களா உங்களுக்கு? ஏங்க, கொஞ்சம் போன் நல்லா பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க, கொஞ்சம் வாய்ஸ் லோவா கேக்குது.
1: தாஃபிக் கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸா கேளுங்க
0: அப்படிங்கிறாரு. சரி, நம்ம கேட்டறலாம் அவர் எப்படி சொல்றாருன்னு பாக்கலாம். சரிங்களா, பூமியின் வளிமண்டலத்தில் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமாக உள்ளது, சரியா தவறா? பூமியின் வளிமண்டலம் இருக்குது இல்லைங்களா, அங்க வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை விட ஆர்கான் வந்து ரொம்ப அதிகமா இருக்குதாமா, இது வந்து சரியா தவறா? சரியா, சரி. நியூட்டனின் முதல் விதி இருக்குது இல்லைங்களா, அது வந்து

0: நிலை மாற்றமின்மை பற்றியது. இது வந்து சரிங்களா தவறா? நியூட்டனின் முதல் விதி இது வந்துட்டு நிலை மாற்றமின்மை பற்றியது. சரியா தவறா? அவ்வளவுதான். சரி, ஓகே. மனித உடலில் அதிகமாக உள்ள கனிமம் வந்து கால்சியம்னு நான் சொல்றேன், இது சரியா தவறா? என்னங்க, சரிதாங்களா? பரவாயில்ல. சரி, சூரிய கிரகணம் வந்து பௌர்ணமி நாளில் மட்டுமே நிகழும், இது சரியா தவறா? தவறு இல்லைங்களா? சரி, எவரெஸ்ட் மலை வந்து ஆசியாவில் உள்ளது, சரிங்களா தவறுங்களா? தவறுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிங்களா? ஓகே ராஜேஸ்வரி, இவர் வந்து அப்படியே சூப்பராக அஞ்சு கேள்வியில் வந்துட்டு நாலு கேள்விக்கு வந்து சரியாக பதில் சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் தவறாக பதில் சொல்லியிருக்கிறாரு.
1: ஓகே, அப்போ கிளாப் கொடுத்துடலாமா?
0: ஓகே, கண்டிப்பாக இவருக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க.
1: துரையன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: பாருங்க எப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்களா?
2: எப்பவும் ஓடிட்டே இருக்கீங்களா?
0: அதனால அப்படியே நிறைய கேட்டு கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா? ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. அப்படி சூப்பராக ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக வரப்போகுது, பாடலை கேளுங்க. அடுத்த நேயர் வந்துட்டு அப்படியே பாடலை கேட்டுட்டு நமக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே அவங்ககிட்டயும் நம்ம ஜாலியாக பேசிடலாம். இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் எனக்கு சரியா தவறா அப்படிங்கிற ராபிட் ரவுண்ட் இந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் லைனில் இருக்கார், அவரோட பேசிடலாமா?
1: கண்டிப்பாக பேசிடலாம். யார், எங்கிருந்து?
0: வணக்கம்.
2: வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: நார்கோயிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கோம்.
2: இன்னைக்கு எங்க ஊர் வந்து மினி ஊட்டி மாதிரி இருக்குது.
0: அப்படியா? என்ஜாய் பண்ணுங்க.
2: ஜில்லுன்னு இருக்குது.
0: ஜில்லுன்னு இருக்கா? ஓகே, ரொம்ப அப்புறம் என்ஜாய் பண்ணி அப்ப வந்திருக்கீங்க அப்போ.
2: ஆமா ஆமா.
0: ஓகே,
2: சம்பந்தப்பட்ட கேள்வி எடுங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும்.
0: ஓ, அதெல்லாம் ஒத்துக்கப்படாது.
2: டக்கு
0: டக்கு. ஓகே, அடுத்த ரவுண்ட்ல கேக்குறோம். இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்க கேள்வி கேக்குறோம், சரிங்களா? கிருஷ்ணமூர்த்தி சார், கொஞ்சம் ஈஸியாவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? அதிகமாக குளிர்பானம் குடிப்பது பற்களை அதிகம் பாதிக்கிறது, சரியா தவறா?
2: சரி.
0: ஓகே, அடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர், சரியா தவறா? ஹலோ.
2: சரி
0: சரி. ஓகே, வெளிப்புறத்தில் விதைகள் கொண்ட பழம் பலாப்பழம், சரியா தவறா?
2: தவறு.
0: அடுத்து உடல் பருமனுக்கு உதவிடும் பழம் ஆரஞ்சு, சரியா தவறா?
2: தவறு.
0: அடுத்து பூமியின் இயற்கையான செயற்கைக்கோள் வீனஸ், சரியா தவறா?
2: தவறு.
0: அடுத்து உலகின்
2: நினைக்கிறேன்
0: அஞ்சு ஆயிடுச்சா?
2: ஆமா.
0: அப்ப எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டீங்களே.
2: அப்படியா?
0: ஆமா.
1: அதாவது பாருங்க, நீங்க அஞ்சு க்வெஸ்சனுக்கு சரியா சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நீங்க தப்பா சொல்ற வரைக்கும் கேட்கலாம் நினைச்சிட்டு கேட்டே இருக்கிறாங்க போல்
2: இருக்குது.
1: பாத்தீங்களா, நல்ல வேலை நீங்களா கண்டுபிடிச்சு சொன்னீங்க, இல்லன்னா இன்னும் கேள்வி கேட்டே இருந்திருப்பாங்க உங்கள்ட்ட.
0: பாருங்க கிருஷ்ணமூர்த்தி சார், ரொம்ப விவரமா இருக்கீங்க. இப்படி எல்லாம் ஓவர் விவரமா இருக்க கூடாது.
1: சூப்பர் சூப்பர். அப்ப அஞ்சு க்வெஸ்சனுக்கும் கரெக்டா பதில் சொல்லி அப்படியே வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
0: மட்டும் இல்ல, பயங்கர அலர்ட்டா இருக்காரு. அடுத்த க்வெஸ்சன் நம்மள கேட்க விடாம.
1: ஆமா ஆமா, அந்த அளவுக்கு அலர்ட்டா அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறாரு.
0: ஓகே,
1: நீங்களே நீட்டிக்கிறீங்களா இல்ல பக்கத்துல யாராவது ஒரு ஆளை வச்சு என்ன என்ன சொல்லி இருக்கீங்களா?
2: நீங்க பாட்டு போடுறது ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாமே போட்டி பாடலாம் நல்லா இருக்கு.
0: ஆமா, தேங்க் யூ. அப்படிங்களா?
1: தேங்க் யூ தேங்க் யூ.
2: அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: பாருங்க டாபிக் என்ன கேக்குறாரு தெரியுமா உங்களுக்கு? நீங்களே எண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பக்கத்துல ஆளை போட்டு
2: என்ன வைக்கிறீங்களா?
0: பாருங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்காரு
1: என்னோட.
0: ஓகே, தேங்க்யூ. சூப்பர் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். தேங்க்யூ. ஓகே, அடுத்து ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நம்ம நேயர்கள்ட்ட பேசலாம். தோ
1: கண்டிப்பா இது பாடல்.

0: ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
2: யார் அங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி நல்லா
2: இருக்கிறோங்க. நிகழ்ச்சி கெட்டே இருக்கீங்கன்னு
1: நினைக்கிறேன். ஆமா, ஆப்பிளே கேட்டு இருக்கோம்.
2: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அப்போ
1: ஆயத்தமா இருக்கிறேன்.
2: ஓகே, அப்ப கேட்டுடலாமா?
1: கேளுங்க, முயற்சிக்கிறேன்.
2: நீல திமிங்கலத்தின் இதயம் ஒரு சிறிய காரின் அளவிற்கு இருக்கக்கூடும். இது சரியா தவறா?
1: மிக சரி.
2: சரி. தங்கத்தை விட டங்ஸ்டனின் உருகு நிலை வந்து அதிகம். அதாவது இந்த பல்ப் இலையில இருக்கும் தெரியுங்களா, டங்ஸ்டன் இலைன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து தங்கத்தை வந்து எவ்வளோ வெப்பத்தில் உருக்கணுங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதை விடவும் வந்து அதோடைய உருகு நிலை வந்து அதிகம். அது வந்து சரியா தவறுங்களா?
1: சரி.
2: சரி. அப்புறம் கோலா கரடியின் கைரேகைகள் வந்து மனித கைரேகைகளை போலவே இருக்கும். இது சரிங்களா தவறு?
1: சரி.
2: சரியா?
1: ஆமா.
2: தக்காளி வந்து தாவரவியல் பிரகாரம் வந்து ஒரு விதமான பழம். அது ஒரு வித பழம். அது வந்து சரியா தவறா?
1: பழம் தான். சரி.
2: சரியா?
1: ஆமா.
2: வெள்ளி கிரகத்தில் ஒரு நாள் வந்து அதன் ஒரு ஆண்டை விட நீளமானது. சரிங்களா தவறுங்களா?
1: தவறு.
2: தவறா?
1: ஆமா, வெள்ளி கிரகம்.
2: வெள்ளி கிரகம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்துட்டு ஒரு நாளுங்கிறது வந்து அதோடைய ஒரு ஆண்டை விட நீளமானதாமா.
1: நம்மளுடைய ஆண்டை விட நீளமாதா?
2: ஆமா.
1: தவறுதானே?
2: தவறா?
1: ஆமா.
2: ஓகே, ஆனா அது வந்து சரிதான். அஞ்சு கேள்வியில வந்துட்டு நாலு கேள்விக்கு வந்து சரியா பதில் சொல்லி இந்த நிகழ்ச்சியில அப்படியே சூப்பரா நீங்க வின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க, சரிங்க.
2: ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க இதே மாதிரி கால் பண்ணி நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி
2: ராஜேஸ்வரி. என்ன அடுத்த நேயர் யாராவது வெயிட்டிங்ல இருக்கிறாங்களா, இல்ல அப்படி சூப்பரா ஒரு பாடல் கேட்டறலாமா?
0: பதில் சொன்ன நேயருக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அடுத்த பாடலை கேட்டு அடுத்த நேயர்கிட்ட பேசலாம்.
2: ஓகே, சூப்பரா ஒரு பாடல்.
0: இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல். இது எதிரும்
2: புதிரும்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். தௌஃபிக், நிறைவு நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாமா?
1: கண்டிப்பாக பேசிடலாம். யார், எங்கிருந்து?
0: ஹலோ, வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா இருவரும்?
0: நலமா இருக்கோம் சந்திரசேகர்.
1: ரொம்ப நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கட்படி சந்திரசேகர் ஹாப்பி எனர்ஜி அப்படி இருக்க.
1: அப்படிங்களா?
0: ஓகே,
2: சீக்கிரம் லைன் கிடைச்சதே.
0: அதான், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருவோம்ல.
2: அப்படிதான், ரொம்ப ஹாப்பி.
0: ஓகே, தேங்க்யூ. க்வெஸ்சன் போயிடலாமா?
2: ஆ, சொல்லுங்க மேம்.
0: ஓகே, தாஃபி.
1: பூமியில் உள்ள பெரும்பாலான எரிமலைகள் வந்து கடலுக்கு அடியில் தான் உள்ளன, சரியா தவறா?
2: சரி.
1: ஓகே
0: ஓகே, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். வைரம் மின்சாரத்தை நன்றாக கடத்தும், சரியா தவறா?
2: தவறு.
0: தவறா?
1: கடலின் ஆழம் அதிகரிக்கும் போது நீரின் அழுத்தம் வந்து குறையும், இது சரியா தவறா?
2: இது சரி.
1: சரியா? நான் க்வெஸ்சன் கேட்டதே நீங்க புரிஞ்சுக்கல.
2: ஆழம் அதிகமாகும் போது பிரஷர்,
1: நீரின் அழுத்தம் குறையும்,
2: அதிகரிக்கும்.
0: மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல், சரியா தவறா?
2: இது வந்து கரெக்ட் மேம், தோல் தான் மிக பெருசு. கரெக்ட் கரெக்ட்.
0: ஓகே
1: ஓகே. அனைத்து விண்கற்களும் பூமியை அடைகின்றன, சரியா தவறா?
2: தவறு. ஆமா, அனைத்தும் வராது, சிலதுதான் வரும்.
1: கரெக்ட், சூப்பர்.
0: ஓகே, அடிச்சு புடிச்சு ஒரு மோர் ஓவர் 5 क्वेश्चंस கான்ஸ் சொல்லிட்டீங்க நினைக்கிறேன்
2: இல்லையா? சார், அந்த ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொன்னார் பாருங்க.
1: அதனால வந்து நீங்க வந்து அத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தப்பா சொல்லி அவுட் ஆயிட்டீங்க.
0: சூப்பரான ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த சாங் கேட்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வது.
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக்.
0: நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி.
1: அடுத்ததாக ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன ப்ரோக்ராம் ராஜேஸ்வரி?
0: அது வந்து பொன்மாலை பொழுது வாடாமலர், அது வந்து தௌஃபிக் பண்ணுவார். இத்துடன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கே பாருங்க நீங்க. சரி, வாடாமலர் நிகழ்ச்சியில ஒரு நாலு பாட்டு நம்ம நேயர்களுக்காக.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளாா்.

பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது பொன் மாலை பொழுது. என்ன நேயர்களே, பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் நிகழ்ச்சி தான் அப்போ நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து கிளாசிக் டூயட்ஸ், அதாவது டூயட்ஸ் சாங்கை தான் இப்போ கேட்டு ரசிக்க போகிறீங்க. முதல் பாடலாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே செமகிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:06 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அப்படியே சூப்பராக பாடல்களெல்லாம் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. வாடாமலரில் அப்படியே அடுத்தடுத்து சூப்பர் பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி டியூஸ்டே இல்லைங்களா, அதனால் கிளாசிக் டூயிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அடுத்த பாடல் உங்களுக்கு படகோட்டி படத்துலேருந்து அப்படியே வரப்போகுது. யார் யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவோட வாய்ஸில். இதோ கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

ஸ்டுடியோல டைம் சரியா 5:11 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 பொன் மாலை பொழுதுல வாடாமலர் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு வாடாமலர் நிகழ்ச்சியில 1950 வரைக்கும் வெளிவந்த கிளாசிக் டூயிட் சாங்ஸ் தான் அப்படியே அடுத்தடுத்து கேட்டு ரசிக்க போறீங்க. அடுத்த பாடலாக எந்த பாடல் உங்களுக்காக வரப்போகுது அப்படிங்கறத வந்து பாத்திரலாம்.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:15 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 பொன் மாலை பொழுதில் வாடா மலர் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி வாடா மலரில் கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து அப்படியே அடுத்தடுத்து சூப்பர் பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமஹிட்டு.

பணத்தோட்டம் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸ்ல தான் பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:30 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுதுல வாடாமலர் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். கிளாசிக் டூயட்ஸ்ல அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமகிட்டு.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸ்ல குழந்தையும் தெய்வமும் படத்துல இருந்து தான் பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:37 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. 1950 இருந்து 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து தான் பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம்.

பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலாவின் குரல்களில் காதலிக்க நேரமில்லை படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். டைம் சரியா 5:42 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடா மலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். 1950 to 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து தான் அடுத்தடுத்து பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸ்ல சிஐடி சங்கர் படத்துல இருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். 5:45 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுதுல வாடா மலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.

டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல என் அண்ணன் படத்துல இருந்து தான் சூப்பரா பாடல கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். டைம் சரியா 5:50 ஆயிருச்சுங்க. ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடா மலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலாவின் குரல்களில் உத்தரவின்றி உள்ளே வா படத்திற்காக கேட்ட அந்த இனிமையான பாடலோடு பொன்மாலை பொழுதில் வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி?
3: இல்ல, முதல்ல சேமிப்பு.
2: முதல்ல ஜிமிக்கி
3: கேளுங்க. ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
2: ஆனா அந்த ஜிமிக்கி
3: போ போறியா இல்ல ஊசி போடவா?
4: RBI சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. தொடர்ந்து 6:05 காலங்களில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படு மொழி பாடல்கள். 7:00 திரை கானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: நிகழ்ச்சியில் முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள் வழங்கும் உரை. வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இடம்பெற கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். நிகழ்ச்சியில் செயற்கை கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. Minister of State for Home Nityananda Rai moved the bill in the upper house, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. Earlier, when the upper house reassembled after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up the questioner amid uproar by the opposition members. Several members asked questions which were replied to by the ministers. However, due to protests and sloganeering by the opposition members, the chairman adjourned the house till 2 p.m. Earlier, when the upper house assembled at 11 a.m., leader of the opposition, Mallikarjun Kharge, raised the matter of alleged theft of donations from the Ayodhya Ram Temple. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the Congress and the Samajwadi Party, which opposed the Ram Temple in Ayodhya, are now attempting to mislead the public regarding the alleged theft of donations. Mr. Rijiju said the house belongs to everyone and the main opposition party, Congress,

ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: இங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின்போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்று முன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர்

0: இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும், பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவைக் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டுமென்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து

0: குமார், குணசேகரன்.
1: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹேலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ, ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல், திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நிலையத்தில் நேரம் சரியாக 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். கேட்கும் முன்
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நாகப்பட்டன ஜனாயலாக நமஸ்காரம். இது ஊட்டி எஃப்எம் 101.8 ஜனாவோ சந்தோ 6:41 இஜுமணி கெட்டா நங்க.

ஊட்டி எஃப்எம் 101.8 தோக்க படுகுமழி பாடல்கள் பந்தரா இல்லையா ஜனாவு சந்தத்து 6:41 நீங்க டியூன் மாட்டுது மறிபடி ஈ ஜாமதோகே எத்த பாட்டு சுவாமி பாட்டு சந்தோஷவாத பாட்டு துக்க பாட்டு எல்லாவே கலந்த ஒன்று பாடல் கதை தான் ஈ 20 நிமிஷம் பந்தரா ஈ ஜாமதாக பப்ப கதை எல்லாம் நங்க கேத்து அப்பர் ஜனா ஏற்றா இக்கதையவே நங்க மருதுனா அத்தமாவுக்கு சாங்ஸ் எல்லாம் நீங்க காய் டெய்லி டெய்லி பிளே மாடிந்தியோ நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை கவனமாடி கேத்து நோடுவி இது ஊட்டி எஃப்எம் 101.8 சிட்டக்கிலே நீ ஓடிபா சின்னத சிலையே நீ செய்துவா சிக்கேன நினகா செய்துவா சிங்கர அப்பா ஜன பந்தா ஓடிபா எம்பா கதை ஈக பந்தரா கேத்து நோடுவி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தொடர்வது திரைகானம்.

கிடபாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது கர்ணா படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை பகுதியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அணையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரில் அதிக அளவில் நுங்கும் நுரையுமாக வெளியேறுவதாக வந்த தகவலினை அடுத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் கலந்துள்ள ரசாயன நுரைகள் குறித்து உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் தமிழக போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து தமிழகம் நோக்கி கொண்டுவரப்பட்ட 1 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தமிழக கர்நாடகா வாகன சோதனை சாவடியில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றிக் கொண்டிருந்த 4 சிறுவர்கள் உட்பட 10 பேரை சார்பு நீதிபதி பத்மநாபன் தலைமையிலான குழுவினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழா தொடங்கியது. 1 மாத காலம் நடைபெறும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலினை அடுத்து ஓசூரில் செயல்பட்டு வருகின்ற பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மதகுகளை திறந்துவிட்டார். முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 9,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத சுமார் 210,000 ரூபாய் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஒன்றியத்திற்குட்பட்ட மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் டாட்கோ திட்டத்தின் கீழ் 102 புதிய குடியிருப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் சென்று கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொழிற்சாலைகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து 15வது புத்தக கண்காட்சியினை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிட்டார். இந்த தண்ணீர் திறப்பின் மூலமாக ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள 8,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும் பொருட்களை சரியான நேரத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மை பாரத் கேந்திரா சார்பில் போதை இல்லா இந்தியா குறித்த 1 நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதை இல்லா இந்தியா குறித்த உறுதிமொழியினை ஏற்றனர்.
0: இதுவரை இடம்பெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024 ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு

0: பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1,400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1,577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து, மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர்

0: ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் இதில் 9,32,000 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
1: கைத்தறின்றது நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்ல. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டுலதான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம். அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவென்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
0: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்போன் ஓராஃபுல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு. கேட்கும் முன்
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டிசம் 1 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் மருந்தை 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் கேட்டீர்கள்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30 ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
6: வாவா முத்தழகு, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
5: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா, நீங்க அத பாத்தீங்களா?
6: முயல் குட்டியா? இங்க ஏதும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற, அட உன்னதான் புள்ள, என்ன பாரு அங்க, என்ன சுத்தி சுத்தி தேடுற?
5: அக்கா, ஆசை ஆசையா நான் ரெண்டு முயல் குட்டி வாங்கினா, இப்ப அதுல ஒன்னு தான் இருக்கு, இன்னொன்னு காணும். என் பையனை கேட்டா உங்க வீட்டு பக்கமா தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்றான், கொஞ்சம் தேடி பாருங்களே.
6: ஓ அப்படியா, சரி சரி, உள்ள வாப்பிள்ள. எப்படியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சுதான் வச்சிருந்தேன். இங்க கேட்டு சந்து வழியா வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வாப்பிள்ள, அங்கிட்டு வேணா போய் பாப்போம்.
5: சரிக்கா.
6: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடியாண்ட தான் நின்னுட்டு இருக்கு.

0: அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
1: முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு பிள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பல இருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல் குட்டிய வளர்க்கற?
0: அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
1: அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள. ஆனா அது வளர்க்கற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
0: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
1: கண்டிப்பா புள்ள.
0: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க. முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி இலைகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிபிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதே போல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயலை தூக்கும் போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது. பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்துவிடும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கான்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்க கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும். அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது. அவை சுதந்திரமாக ஓடி திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும். அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும் அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற்சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில்

0: ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது அல்ஃபா அல்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைகோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும், அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பற்றை காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள், கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சரைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றன. ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும் அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அங்குலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும். எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்ட கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளிய மணல், அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினிபிக். கினிப்பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினிப்பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். இவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பயணத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பழக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. இம்பிட்டு நாளா செல்ல பிராணிகள்னா நாய் பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில வளர்க்கலாம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமா அக்கா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்க தோட்டத்துல போனதுக்கு அப்புறம் தான் நானே கவனிச்சேன். நீங்க எப்பக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கன இடம் காலியால கிடந்துச்சு.
2: ஆமா முத்தழகு, அந்த இடத்தையே வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க வீட்டு தோட்டம் போட்டோம்.
1: அக்கா அக்கா, முயல் வளர்க்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டுல கூட கொஞ்சம் இடம் இருக்கு, எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
2: அவ்வளவுதானே? இதோ இவங்க சொல்லுவாங்க கேளு.
1: யாருக்கா?
2: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டு தோட்டத்தை 2 பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டு தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கு சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இப்ப புலக்கடை பகுதி 1 சென்ட் 2 சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய 1 சென்ட் 2 சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். 2 சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக அந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தமையானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி, புதினாக்களை இந்த கரையில இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய 1 சென்ட் நிலத்திலே 1 சீசன், 3 மாதம் 4 மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் 3 மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர் பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நாம் சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்று பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடி தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது, அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம், வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தால் 1.5 அடி 3/4 அடி உயரம் வளர்ந்து 25-35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டுலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு தொழுபுறம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நார்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நார்கழிவை சாதாரண மண்ணோடு தென்னை நார்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நார்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே 150 நாற்றங்கால்களை நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கை

0: ஆக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலேதான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளை பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம நன்கு மக்கிய தென்னை நார்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதுல சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதுல இப்ப தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்கள்ல கொடி காய்கறிகளை சாகுபடி செய்யறதுன்னா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன. அந்த பந்தல் அமைப்புகளை அது மேல பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்கு திறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்ப நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுகளை எல்லாம் முறையாக நாம பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையல் அறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க, மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணி தெளிச்சு அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரியேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நம்ம இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சதுக்கா, ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சு இல்லாம நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலையுமே இல்லக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு, இயற்கையோட இணைஞ்சு நாம வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: ஆமாக்கா, என் முயல்குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.
1: அப்ப உன்னோட அழகான இந்த முயல்குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க.

0: குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
0: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நிலையத்தில் நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். என்ன நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அப்படியே சூப்பர் சூப்பரான பாடல்களெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நேர்களே, நீங்கள் கால் பண்ணி இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும்ல உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். 9344901018 அப்படின்ற நபருக்கும், 8300191018 அப்படின்ற நபருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். முதல் பாடலாக ஊட்டி எஃப்எம் சார்பாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:06 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்த முதல் நேயர் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார். நிகழ்ச்சியெல்லாம் காலையில இருந்து கேட்டே இருக்கீங்க.
0: அப்படிங்களா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இப்போ?
1: சார், எனக்கு மனசுக்குள் மத்தப்ப படத்துல இருந்து ஓ பொன்மானின் கோயில் எஸ் பாலசுமி திட்டா பண்ணுங்க.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் இதை வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:12 ஆயிடுச்சுங்க. ஊட்டிய 91.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் அலை ஓசைங்க, பாடல் நீயா என்னை அழைத்தது ஊட்டி பண்பலை.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: நன்றி, வாய்ப்புங்க.